0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: Hey, Anthony, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ்ட் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஹியர் வி கோ.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
2: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்றா
3: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே.

0: அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me RJ Bravo. மரியாதைய டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச் ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.
4: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு ஏற்றத்தை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உதித்தாகட்டும். வாழும் நாள் என்கின்ற ஒன்று நம் வாழ்க்கையிலே இருக்கும் வரை தோல்வி என்ற ஒன்றை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் வெற்றியாக இருக்கட்டும் அல்லது தோல்வியாக இருக்கட்டும், அவையெல்லாம் ஒவ்வொரு முயற்சியினுடைய விளைவுகள் தான். இந்த முயற்சிக்கு விளைவாக வெற்றி கிடைக்கலாம் அல்லது தோல்வி கிடைக்கலாம். ஆனால் அந்த ஒரு முயற்சியோட நம் வாழ்க்கை முற்று பெற்றுவிடப் போகிறது. நமக்கு வாழ்க்கை அவகாசத்தை வழங்குகின்ற வரை நாம் திரும்ப திரும்ப செயல்பட போகிறோம், திரும்ப திரும்ப முயற்சி செய்ய போகிறோம். ஆகவே எப்போது வேண்டுமானாலும் தோல்வியை நம்மாலே வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நாம் மிகவும் மகிழ வேண்டியது எதை பற்றி தெரியுமா? அதுவும் குறிப்பாக இந்த காலை பொழுதிலே நமக்கு ஒரு தினம் என்கிற அவகாசம் கிடைத்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு கடந்த காலத்திலே நாம் எதிர்கொண்ட எத்தனை தோல்விகளை வேண்டுமானாலும் வெற்றிகளாக நம்மாலே உருமாற்றிட முடியும். ஏனென்றால் இதற்கு முன்பு நாம் பலமுறை நம்முடைய முயற்சிகளை வெற்றிகரமானதாக நிறைவு செய்திருக்கிறோம். நம் முயற்சிகளாலே நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஆகவே எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று நமக்கு தெரியும். சில நேரங்களிலே அந்த முயற்சி தோல்வி அடையலாம். ஆனால் அவகாசம் என்ற ஒன்று மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் போதும், மீண்டும் முயற்சி செய்யலாம், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய காலத்தை, நேரத்தை, வாழ்வதற்கான அவகாசத்தை ஒரு தினமாக இறைவன் இப்போது நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறான். ஆகவே பெரும் மகிழ்ச்சியோடு, பெரும் உற்சாகத்தோடு, பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் உழைப்பை, முனைப்பை கரங்களிலே பற்றி கொண்டு இந்த தினத்தை நாம் எதிர்கொள்வோம், வெற்றி கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ராபர்ட் ஸ்டீவன்சன் என்பவருடைய ஒரு வாக்கியம், எந்த ஒரு தினத்தையுமே அதிலே நீங்கள் என்ன அறுவடை செய்கிறீர்கள் என்பதை வைத்து மட்டுமே மதிப்பிடாதீர்கள். அந்த தினத்திலே நீங்கள் எவ்வளவு விதைத்திருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்கிறார். இங்கே அறுவடை என்பது என்ன, விதைத்தல் என்பது எதை குறிக்கிறது? அதாவது இன்றைய தினம் நல்ல தினமா இல்லையா என்பதை எதை வைத்து நாம் முடிவு செய்வோம்? இந்த தினத்திலே நமக்கு எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கின்றன, எவ்வளவு பலன் நமக்கு கிடைத்திருக்கிறது, எவ்வளவு பாராட்டு பெறுகிறோம், நம்முடைய கணக்கிலே எவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்கிறது, இப்படி நம்மை வந்தடைந்த நன்மைகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு அது அதிகமாக இருக்கிற பட்சத்திலே இந்த நாளை நாம் நல்ல நாள் என்போம். ஆனால் அறுவடை என்பது எப்போது சாத்தியமாகும்? முதலிலே நீங்கள் விதை விதைக்க வேண்டும். அப்படி விதைத்தது முளைத்து வரும் பொழுது அதை பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரித்து அவற்றை நன்றாக வளர்த்த பிறகுதான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். ஆகவே அறுவடைக்கு ஆதாரம் விதைத்தல் தான். இன்று பலன்களை பெறுவதிலே மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தி அதைத்தான் இந்த நாளுக்கான சிறந்த மதிப்பு என்று கணக்கிட்டால், நாளை இனி வரும் காலம் நாம் இது போன்ற பலன்களை பெறுவதற்கு இன்றைக்கு விதைத்திருக்க வேண்டுமே. அதிலே நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டால் நல்ல நாள் என்பது இன்றோடு முடிந்து போகாதா? ஆகவே ஒரு நாள் சிறந்த நாளாக அமைவது என்பது அந்த நாளிலே நாம் பெறுகின்ற நன்மையில் மட்டும் அல்ல, இனி வரும் காலங்களிலும் நாம் நன்மையே பெறுகின்ற அளவிற்கு நல்ல நல்ல விதைகளை, அதாவது நல்ல நல்ல முயற்சிகளை இந்த தினத்திலே நாம் செய்திருக்க வேண்டும். கடந்த காலத்திலே நாம் செய்த முயற்சிகளினுடைய பலனைத்தானே இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்றோம். ஆகவே இனி வரும் காலமும் வளமாக இருப்பதற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளிலே எத்தனை இந்த தினத்திலே நம்மாலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் சேர்த்துதான் இந்த தினத்தை நாம் மதிப்பிட வேண்டும். அப்போதுதான் அந்த மதிப்பு நிஜமானதாக இருக்க முடியும். எத்தனை உண்மையான விஷயம் இல்லையா? நிச்சயமாக இதை நாம் நம்முடைய மனதிலே கொண்டு இந்த தினத்தை அணுக வேண்டும். அது மிக மிக அவசியம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.
1: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. எந்த ஒரு தருணத்தையும் சிறப்பாக்குவது என்பது நம்முடைய முயற்சி தான். ஒரு முயற்சி வெல்ல வேண்டும் என்றால் அதை எந்த அளவிற்கு முழுமையாக சிறப்பாக நாம் அணுகுகிறோம் என்கின்ற நம்முடைய அந்த அணுகுமுறையில் தான் அத்தனை வெற்றிக்குமான சூட்சமும் அடங்கியிருக்கிறது. பொதுவாக வெற்றிக்கான சூட்சமத்திலே இரண்டு பாகங்கள் உண்டு. ஒன்று, எதை செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதோ அதை உறுதியாக தவிர்த்து விட வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் நம்முடைய வெற்றியை கட்டமைக்கக்கூடிய செயல்களின் தொகுப்பாக இருக்கிறது. மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன்பாகவும் இது அவசியம்தானா என்கிற கேள்வியை உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. சில நேரங்களில் அவசியமில்லாத விஷயங்களை நாம் அதிகமாக செய்து விடுவதாலேயே செயல்களும் விரயமாகி போகின்றன. அந்த செயலை செய்வதற்காக நாம் உபயோகிக்கக்கூடிய காலமும் நம்முடைய ஆற்றலும் பணம் உள்ளிட்ட செல்வங்களும் விரயமாகி போகின்றன. நல்ல விஷயத்திற்கு பயன்பட வேண்டிய இது போன்ற அற்புதமான பொக்கிஷங்களை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் வீணாக்கி விடும் போது அந்த பொருட்கள் விரயமாவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு செயலுக்கும் சமமான பலன் உண்டு இல்லையா? நல்ல விஷயத்தை செய்தால் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும், தீய விஷயங்களை செய்யும் போது அது தீய பலன்களையே நமக்கு கொடுக்கும். கால விரயமாவதோடு மட்டுமல்லாமல், பணம் விரயமாவதோடு மட்டுமல்லாமல், நம்முடைய ஆற்றல் வீணாவதோடு மட்டுமல்லாமல், ஒரு செயலை தவறான செயலாக நாம் செய்யும் போது அதற்குண்டான தீய பலன்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. அது இன்னும் பல பல நற்செயல்களை செய்வதற்குண்டான நம்முடைய ஆற்றலை வீணடித்து விடுகிறது. பெரும்பாலும் அவசரப்பட்டு ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் இந்த செயல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா என்று ஒரு கணம் நாம் ஆழமாக சிந்தித்தால் போதும், தவறான செயல்கள் செய்யப்படுவது தவிர்க்கப்பட்டுவிடும். அதோடு மட்டுமல்லாமல் எது சரி எது தவறு என்பதை சிந்திப்பதற்கான கால அவகாசமாகவும் அது இருக்கும். ஏனென்றால் அடுத்தடுத்த நிமிடங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்ற வாழ்க்கையினுடைய அந்த கால நெருக்கடி பல நேரங்களிலே நாம் சரியாக சிந்திக்காமல் விட்டுவிட்டால் நம்மை தவறை நோக்கி நகர்த்திவிடும். ஆகவே ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, இந்த செயலை நாம் செய்ய வேண்டியது எந்த அளவிற்கு அவசியம் என்பது. அப்படி நாம் சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் சிறப்பானதாக செய்து கொண்டே போனால், தவறான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டே வந்தால், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமானதாக இருக்கும். அப்படி நாம் திகழக்கூடிய ஒவ்வொரு தினமுமே நம் வாழ்க்கையினுடைய சிறப்பான தினங்களாக அமையும். இந்த தினம் நமக்கு அப்படி ஒரு தினமாக அமைய என்னுடைய பிரார்த்தனைகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alakasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. PNC apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம். மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. செயல் பலன் இந்த இரண்டுமே ஒரே விஷயத்தினுடைய தொடக்கமாகவும் நிறைவாகவும் இருக்கின்றன. ஆனால் ஒரு செயலை செய்கின்ற நாம் அதனுடைய பலன் நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஒருவேளை நாம் செய்த செயலினுடைய பலன் நமக்கு எதிரானதாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. சொல்லப்போனால் அப்படி ஒரு வேண்டாத பலனை கொடுத்த செயலையே நான் செய்யவில்லை என்று சொல்லி பின்வாங்குவதற்கும் கூட நாம் தயாராகத்தான் இருக்கிறோம், இல்லையா? ஒரு செயலை எப்படி வேண்டுமானாலும் செய்வதற்கான சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதனுடைய பலன் எப்படி இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அங்கே நாம் நம்முடைய விருப்பத்தை முன்வைக்க முடியாது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நீங்கள் பள்ளிக்கூடம் போகலாம், போகாமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடம் போய் நன்றாக படித்தால்தான் அறிவு பெற முடியும். இது நீங்கள் செய்கின்ற அந்த செயலினுடைய பலன். நீங்கள் பள்ளிக்கூடம் போகவில்லை என்றால், படிக்கவில்லை என்றால் அறிவு பெற முடியாது. இங்கே அறிவு பெறுவது என்பதும் அறிவு பெற முடியாமல் போவதும் விளைவு. நீங்கள் வேலைக்கு போகலாம் அல்லது போகாமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் வேலைக்கு போனால்தான், உழைத்தால்தான் சம்பளம் வாங்க முடியும். நீங்கள் வேலைக்கு போகாமல் உழைக்காமல் சம்பாதிக்க முடியாது. இங்கே சம்பளம் பெறுவது என்பது விளைவு. செயல் என்பது உங்கள் விருப்பத்தின்படி அமைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதற்குரிய விளைவு எதுவோ அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு என்ன விளைவு தேவையோ அதற்கான செயலிலே மிக கவனமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால், மகிழ்ச்சி வேண்டுமென்றால், நிம்மதி வேண்டுமென்றால், பெருமை வேண்டுமென்றால், புகழ் வேண்டுமென்றால் அதற்குரிய செயல்களை மட்டும் மிக கவனமாக தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். எந்த செயலை செய்தால் அல்லது செயலையே செய்யாமல் இருந்தால் எப்படிப்பட்ட எதிர்மறையான விளைவு வரும் என்பதை மிக கவனமாக சிந்தித்து அவை போன்றவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை தருகின்ற நற்செயல்களிலே நம்மை நாம் கவனமாக ஈடுபடுத்திக் கொண்டே வந்தால் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும். அந்த வகையிலே இதுவரை நாம் செய்த நற்செயல்களுக்கான பலன்கள் நம்மை வந்து சேருகின்ற ஒரு நாளாகவும், நற்பலன்களை தருகின்ற பல செயல்களிலே நம்மை நாம் முனைப்போடு ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற முத்தான முயற்சிகளால் நிரம்பிய ஒரு நாளாகவும் இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். நமது நல்ல எண்ணங்களாலே, நமது நல்ல செயல்களாலே நமக்கு நலமே விளையட்டும் இன்றும் என்றும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையை தெல் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையை வெல் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையை வெல்

0: மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? இன்னைக்கு வந்து வென்ஸ்டே, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தேர்ஸ்டே ஃபீல். தேர்ஸ்டே ஆயிடுச்சுங்கிற மாதிரியே நான் வந்து மைண்டில் யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன். பட் இட்ஸ் ஒன்லி வென்ஸ்டே டுடே, July 15. தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் இருக்குது நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில். அப்புறம் யாரெல்லாம் வந்து தூங்குனீங்க? நல்லா தூங்குனீங்களா இல்லையா? இல்லை விடிய விடிய பார்த்துட்டு இருந்தீங்களா மேட்ச்? ஐ மீன் விடிய விடிய இல்லை, ரொம்ப நேரம் இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து தூக்கம் கெட்டு பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸ், ஃபைனலி ஸ்பெயின் தேவ் மேட் இட். ஸோ அவங்க ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. நம்ம லக்ஷ்மி அம்மாள் டீம் போகிறாங்க, அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் இன்றைக்கி அடுத்த மேட்ச் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ட்டு. ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்த்தோன்னா வெயிலுடைய ஆட்டம். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் லேசான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் வந்து நிலவிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பயங்கர மிக்சட் இமோஷன்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், லைஃப் ஹேஸ் டு கோ ஆன்ங்கிற மாதிரி எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா? பார்த்துக்கலாம் இல்லை, பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். வி ஹவ் நோ சாய்ஸ், இல்லை வேற எங்கேயாவது ஓடி ஒளியறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? இல்லை. அதனால எது வந்தாலும் தைரியமாக பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஜூலை வந்து ஹாஃப் மந்த் முடிஞ்சாச்சு. என்னோட தங்கச்சி வந்து நேற்றுக்கு எனக்கு ஒரு ரீல் அனுப்பினான். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் ஹர், நானுமே வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது இல்லை, வி வில் சி. இல்லை இப்போது ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் இன்னும் ரெண்டு வாரத்தில் வரப்போகுது. அண்ட் திஸ் மைட் பி த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் இயர் ஹேஸ் கான் பை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று அனுப்பியிருந்தேன். ஆமாம், வாட், ஆகஸ்ட் இஸ் இன் 2 weeks? அவ்வளோதானா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எந்த வருஷமும் போனது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம். ஆனால் இதை தான் வந்து ஒரு ஒரு வருஷமும் நம்ம சொல்லுவோம்ல. பட் ஐ டோன்ட் நோ, இட் ஃபீல்ஸ் ஸோ நியூ, இட் ஃபீல்ஸ் வெரி ஃபாஸ்ட். அண்ட் என்னமோ அது கூட நம்ம ஓடாத மாதிரி ஒரு ஃபீல். எப்படி வந்து நமக்கு கோவிட் நடந்ததில் ஒரு 2-2.5 years வர அதோடைய இம்பாக்ட் வந்து இன்னொரு ஃபியூ இயர்ஸ் இருந்து சில வருஷங்கள்லாம் நம்ம மைண்ட்லேருந்து இரேஸ் ஆக்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நம்ம மைண்ட்லேருந்து அப்படியே யூனோ எரேஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. எப்படி போச்சுன்னே தெரியல, சில பதட்டமான சூழ்நிலைகளின் காரணமாக. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம யூஏக்கு தேங்க்ஃபுல்லி இனிமே வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையோடு. லெட்ஸ் ஜஸ்ட் சீ. இப்போ உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், திருட்டு பயிலை படத்துலேருந்து பொய் சொல்ல போகிறேன் பாட்டு, அண்ட் தென் காக்க காக்கலேருந்து என்னை கொஞ்சம் மாற்றி பாட்டு, ரெண்டு பாட்டும் ப்ளே பண்ணுறேன். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸி ரொமான்டிக் வைபில், நாட் லைக் அவுட் நாட் லைக் ஃபுல் பயங்கர ரொமான்டிக்னு சொல்ல முடியாது, நல்ல பெப்பியான ரொமான்டிக் மூடில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மோடு தான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி அடுத்த ரெண்டு பாட்டும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போறேன். நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாட்ஸ் ஹேப்பனிங் முடிஞ்சா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு, ஓகே, KIRTHANA, எங்க இருந்து கேட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அனுப்புங்க. இன்னைக்கு யாரும் கிடையாது நம்மளோட, இன்னைக்கு லாயர் மகாதேவா ஜாயின் பண்ண மாட்டாரு லீகல் ஆர்ல, நெக்ஸ்ட் வீக் அவர் வருவாரு. ஸோ இன்னைக்கு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போறோம், 11 மணி வரைக்கும் பாட்டு அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹேவ் அன் அமேசிங் டே.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 0566681234.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம யூஏயில் சம்மர் டைமில் வரக்கூடிய ரொம்ப பாப்புலரான டேட் ஃபெஸ்டிவலான லிவா டேட் ஃபெஸ்டிவல் ஆரம்பித்தாச்சு. எஸ் நேத்திக்கு வந்து கோலாகலமாக துவங்கியிருக்கு லிவா சிட்டி அல்தாஃப்ரால. ஸோ நேத்தி ஆரம்பித்து ஜூலை 23 வரைக்கும் இது போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 295 ப்ரைஸஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வர்த் மோர் தென் 8 மில்லியன் திரம்ஸ். அண்ட் நிறையா ஹெரிட்டேஜ் இவெண்ட்ஸ் இருக்க போது, காம்படிஷன்ஸ் அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டேட்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறது யூஏ farmers inge velavichirukka koodiya perichambalangal da and agricultural heritage preserve pandrathukagum UAE farmers support pandrathukagum oru oru varsham inda liva date festival nadakkum and idu vandu like I already said 14th-லேருந்து 23rd வரைக்கும் நடக்க போகுது. இதில் காம்படிஷன்ஸ்னு பார்க்கும்பொழுது இன்ட்ரெஸ்டிங்கான காம்படிஷன்ஸாக அவங்க அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, யூனோ டேட்ஸ் எல்லாம் வச்சு டிஷ்ஷஸ் பண்ணுறது அண்ட் தென் எந்த டேட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் தென் டேட்ஸ் வச்சு க்ரியேட்டிவான ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமும் பரிசெல்லாம் தரப்போகிறோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கிறது என்னன்னா இந்த ஹெரிட்டேஜ் மார்க்கெட் தான். ஸோ ஹெரிட்டேஜ் மார்க்கெட்டில் வந்து எமிராத்தி ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அண்ட் தென் டேட்ஸ் வாங்கிறதுக்கு கிடைக்கும், குட்டி குட்டி டேட் சாப்ளிங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட் இன் ஜென்ரல் நமக்கு வந்து விற்பனைக்கெல்லாம் வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு பர்சனலி தேவைப்படாதுனாலும் அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ் எல்லாம் சாப்பிடலாம். அண்ட் இன் அண்டர் ஒன் ரூஃப் வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த ஹெரிட்டேஜ் மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஸோ அப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேபி ஒரு வீக்கெண்ட் வேணால் பிளான் பண்ணி பாருங்கள். ஒரு வீக்கெண்ட்னா என்ன, இப்போ வர வீக்கெண்ட் பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும்லாம் டைம் இருக்காது. யா, வி ஓன்லி ஹாவ் திஸ் வீக்கெண்ட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க, லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க லீவா டேட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: வெளிய போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா வொர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
1: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான்
0: அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
0: கால் 0435-5139.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ட்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஓகே 311 ல ஆஸ் யூஷுவல் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் பார்த்தோம்னா ஓகே இந்த கிராஷ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது, பரவாயில்ல, நாட் டுவர்ட்ஸ் துபாய், ஸோ ஆப்போசிட் சைடில் தான் இருக்குங்கிறதுனால அங்கே எதுவும் டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் துபாயை நோக்கி வந்துட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை, ஜாலியாக நீங்கள் வந்துடலாம். அண்ட் ஈ லெவன்லேயும் வந்து இருக்குது கன்ஜெஷன், பட் ரொம்ப இல்லை. ஆனால் இந்த பக்கம் தம்பி 611 வந்து ரெண்டு கிராஷஸ் என்னால் பார்க்க முடியுது. ஆமாம், ஸோ ரெண்டு கிராஷஸ் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில், ஒன்று வந்து கவனேஜில், இன்னொன்று இந்த கவனேஜ் கேமல் ட்ராக் தாண்டி ஆகியிருக்கிற அந்த காரணத்தினால டுவர்ட்ஸ் கவனேஜ் 2 பக்கம் பார்த்தோன்னா கன்ஜெஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தாண்டி வேறு எங்கே அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக ஆர் கிராஷ் வேறு எதுவும் இல்லை. பாக்கி இந்த நேரத்தில் எங்கெல்லாம் நம்ம வந்து டிராஃபிக் அதிகமாக எதிர்பார்ப்போமோ அங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி நத்திங் அலாமிங், ஸோ ஜாலியாக டிரைவ் பண்ணுங்கள்.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: தெரியாதவங்களுக்கெல்லாம் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கண்டென்ட்டா வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நான் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா ஃபுட்பால் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனே கிடையாது. பட் இந்த வருஷம் வந்து பார்க்கும்பொழுது நம்ம அந்த பாண்டிச்சேரி அக்கானால சில பிளேயர்ஸோட பெயர்கள்லாம் வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்னால நம்ம ஹாலன் வந்து தெரிய வந்தாரு. அதுவும் இந்த ஹாலனுடைய அந்த பாட்டு எல்லாரும் அதுக்கு வந்து அவங்களுடைய யூனோ இன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹாலன் வச்சு பூனைக்கெல்லாம் வந்து ஹாலன் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் என்னுடைய ஃபீல்டு ஐ மீன் ஃபீல்டில் வந்து நிறைஞ்சிருந்தது. தோ அவங்க வந்து அவங்களுடைய டீம் வந்து குவாலிஃபை ஆகலை, அவர் ஊருக்கெலாம் திரும்பி போயிட்டாரு அப்படின்னாலும் கூட இல்லை. பெருவில் கிட்டத்தட்ட 559 குழந்தைங்களுக்கு ஏர்லிங் ஹாலன் அப்படிங்கிற அவருடைய பேரை வந்து சூட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. வாட் அப்படின்னு யோசிச்சா ஆமாங்க, அந்த அளவுக்கு வந்து பீப்புள் ஹவ் கான் கிரேசி ஓவர் ஹிம். அண்ட் பெருவில் வந்து சொன்ன மாதிரி 559 பேர் குழந்தைங்களுக்கு வந்து ஏர்லிங் ஹார்லண்ட் அப்படிங்கிற அந்த பேரும், ஒரு 468 குழந்தைங்க

0: வந்துட்டு வெறும் ஹாலண்ட் அப்படிங்கிற அந்த பேரும் ஒரு 91 குழந்தைங்களுக்கு வந்துட்டு இன்னும் இவருடைய பேர் காம்பினேஷன்ஸ் வச்சு பேர்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வேர்ல்ட் கப் ஆரம்பிச்ச அந்த டைமுக்கு அப்புறமா இந்த வருஷத்து வேர்ல்ட் கப் ஆரம்பிச்ச அந்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமாவே இந்த சர்ஜன் நம்பர்ஸ் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. பாருங்க வாட் இஸ் திஸ். ஸோ ஹாலண்ட் வந்து அவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு பல பேரை. பெருவில் மட்டும் இத்தனை பேர் ஏர்லிங் ஹாலண்ட் அப்படிங்கிற பேரோட சுத்துவாங்களா? என்ன ஒரு கிரேஸ் இருக்கணும்ல மக்களுக்கெல்லாம் அவர் மேல. எனவே அவரு அவரை பற்றி சில ஃபேக்ட் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது வேர்ல்ட்ஸ் ஹெல்தியஸ்ட் பீப்புளில் அவரும் ஒருத்தராக இருக்கார். அவருடைய டயட்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. அவர் என்ன சாப்பிடுவார், எப்படிப்பட்ட மீட் அண்ட் எந்த பதத்தில் வந்து அவர் குக் பண்ணி சாப்பிடுவார், இப்போ ஹாலண்டோடைய டயட் என்னவாக இருக்கும் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாமும் வந்து இட் வாஸ் ட்ரெண்டிங் ஆன் இன்ஸ்டாகிராம். எனிவே அடுத்ததாக சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர், அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அப்புறமா மனஸ்தோட்ட மெட்டு, இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மனஸ்தோட்ட மெட்டில் ஏதாவது நல்ல பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா 800-8940 கால் பண்ணி என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும் என்று கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங்.
1: ஹலோ, வணக்கம். கீர்த்தனா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேணு பேசுறேன்.
0: வேணு, சொல்லுங்க. ஜாலியா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நைஸ். என்ன பாட்டு வேணும்? வாரணம் ஆயிரம்ல இருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும். ஓகே, கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன். சரியா? Thank you. Bye. Traffic-ல சிக்காம ஜாலியா டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா அது நம்ம வேணுதான். ஸோ அவருக்காக வந்து வாரணமாயிரம் படத்துல இருந்து நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமழை பாட்டை. ஆக்சுவலி வைனோ, நான் வந்து சில்லாக் சாங் ஆஃப் தி ஆராவே நான் ப்ளே பண்ணலாமே. நல்லா ஜில் ஜில்னு இருக்கிற ஒரு பாட்டு தானே, அதனால நீங்க வெயிட் பண்ணாம இப்பவே கேட்டுடலாம் உங்களுடைய பாட்டை வேணும். சரியா? ஸோ என்ஜாய் பண்ணுங்க, அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாட்டு கூட உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். இதெல்லாம் கேட்டு முடிங்க. 8 மேல திருப்பி வெல்கம் அண்ட் ஜாயின்.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies. சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566 81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566 81234.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா. ஹாரர், ஹா. சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ. த்ரில்லர், ம். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
1: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியை நோக்கி ஹூதி பயங்கரவாத குழு மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் மிக கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும், அதன் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளன என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும், சவுதி அரேபியாவுடனான தனது முழுமையான ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அனைத்து ஈரான் துறைமுகங்கள் மீதும் கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தியுள்ளார். மேலும் தெஹ்ரான் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்காவிட்டால் அடுத்த வாரம் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். இது இந்த மோதலில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள சமீபத்தைய பதற்ற அதிகரிப்பு நடவடிக்கையாகும். மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களை தாக்க பயன்படுத்தப்படும் ஈரானின் திறன்களை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் புதிய தாக்குதல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. பல மாதங்களாக நீடித்த மோதல்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் ஜூன் மாதத்தில் எட்டப்பட்டிருந்த பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தமும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: நாகர்கோவிலில் அடித்துக் கொல்லப்பட்ட விசாரணை கைதி சபரிவர்மனின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். விசாரணை கைதி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் நேற்று 3 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருவதால் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவிலில் அடித்துக் கொல்லப்பட்ட விசாரணை கைதி சபரிவர்மன் உடலை வாங்குவதற்கு உறவினர்கள் தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். கைதி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 8 கைதிகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் அடித்துக் கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. குட்கா விற்றதாக சுவாமிதோப்பு அருகே ஈத்தாங்கோட்டையைச் சேர்ந்த சபரிவர்மன் கடந்த 9 தேதி கைது செய்யப்பட்டார். அவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் அவரது உடலை பெறுவதற்கு அவரது உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலாகின்றது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 11.5 லட்சம் கோடியாக இரட்டிப்பாக்குவதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. இங்கிலாந்துக்கு ஏற்றுமதியாகும் 99% பொருட்கள் மீதான சுங்கவரி முழுமையாக இதன் மூலம் நீக்கப்படுகின்றன. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் சுமார் 60,000 கோடி அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் ஜவுளி துறை, இரத்தினங்கள் மற்றும் நகைகள், மருந்து துறை, வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் போன்ற முக்கிய துறைகளுக்கு பெரும் நன்மைகளை வழங்கும் என்று கருதப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: மறைந்த கட்டார் நாட்டின் முன்னாள் அமீர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் சூரிய கத்தார் புறப்பட்டுள்ளார். இந்த பயணத்தின் போது முன்னாள் அமீரின் மறைவு குறித்து இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக பிரதமர் தனது அதிகாரப்பூர்வ இரங்கலை தெரிவிப்பார். மேலும் இப்பயணமானது இலங்கை மற்றும் கத்தார் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவும் கருதப்படுகின்றது. அத்துடன் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக அதே விமானத்தில் தோஹா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக ஸ்பெயின் தகுதி பெற்றது. முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸை எதிர்கொண்ட ஸ்பெயின் 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. ஆரம்பம் முதலே ஸ்பெயின் அணி ஆதிக்கம் செலுத்தியது. போட்டியின் 22வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி மிக்கேல் ஆயர்சபால் முதல் கோலை அடித்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்டத்தின் 58வது நிமிடத்தில் பெட்ரோ போரோ ஸ்பெயின் அணிக்கான 2வது கோலை அடித்து வெற்றியை உறுதி செய்தார். பிரான்ஸ் அணி ஆட்டத்தை தன்வசப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் ஸ்பெயின் அணியின் பலமான தடுப்பாட்டத்தை மீறி அவர்களால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. 2010 உலகக்கோப்பையை வென்றதற்கு பிறகு ஸ்பெயின் அணி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவது இதுவே முதன்முறையாகும். தோல்வியடைந்த பிரான்ஸ் அணி 3வது இடத்துக்கான போட்டியில் விளையாடும். 2வது அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இதில் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. வரும் 19ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்றும் கோடை வெப்பம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை 47°C வரை உயர்வடையக்கூடும். இதேவேளை வெப்பச்சலன மேகங்கள் உருவாகுவதால் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. வானம் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் சில நேரங்களில் முழுமையாக மேகமூட்டத்துடனும் காணப்படும். மேலும் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் மேகங்களால் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மணிக்கு 40 km வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும். ராசல் கீமா மற்றும் லீவாவில் இன்று 47°C வரையிலும் அபுதாபி, துபாய், ஷார்ஜா, உமல் குவைன் மற்றும் அலைரில் 45°C, அஜ்மான், அல் ருவைஸ் மற்றும் அல் சிலா பகுதிகளில் 42°C வரையிலும், டால்மாவில் 41°C வரையிலும், அல் ஃபுஜைராவில் 39°C வரையிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவாகும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
2: Star of the month.
5: Star of the month.
3: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை July 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: ஒவ்வொரு அணையில வந்து தண்ணியினுடைய அளவு கம்மியாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சம்மர் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாமே ஊரில், அண்ட் மழையும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததன் காரணத்தினால தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கறது ஆங்காங்கே நிலவிட்டு வருதுங்கிற மாதிரி நம்ம ஊர் செய்திகளில் பார்க்க முடியுது. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியே வந்து நம்ம ஊர் செய்திகளில் பார்க்கும்பொழுது, இல்லை அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்கப்பட்டால் புகார் அளிக்கிறதுக்காக வந்து தனியா ஒரு வாட்ஸ்அப் சேவை எண்ணை வந்து தமிழக அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸோ 9498180936 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் எண் வழியாக அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டாங்க, முறைகேடெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நம்பர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது, வேலை செஞ்சிச்சுன்னா நல்லது. அண்ட் உன்னாலேலேருந்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் மன்மதன்லேருந்து ஒரு பாட்டுன்னு சொல்லி ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அடுத்ததாக ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி தங்கத்தோடைய விலை எப்படியா இருக்கு பார்த்தீங்களா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: நேற்றை காட்டிலும் தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஆமாம், எவ்வளோ தெரியுமா? இப்போது 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 488 திரும்ஸ் 50 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 452 திரும்ஸ் 25 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, and adutha oru mukkiyamaana UAE update.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இப்போ இந்த இஸ்கூட்டர்ஸ் பயன்பாடு, இஸ்கூட்டர்ஸ் பயன்படுத்துறவங்களுக்கு அது ரொம்ப சௌகரியமா இருக்கு. அங்கங்கே போயிட்டு வரத்துக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குனாலும் அவங்களால வந்து நம்ம பார்த்தோம்னா மற்றவர்களுக்கு, மற்ற வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கும் சரி இல்லை ரோட்ல வந்து டிராவல் பண்றவங்களுக்கும் சரி கொஞ்சம் இடையூறு விதிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இஸ்கூட்டர்ஸ் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்தணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அண்ட் அடுத்தவங்களுக்கு வந்து இடையூறு விளைவிக்காத வகையில வந்து பயன்படுத்தணும். அதுக்கு இப்போ அபுதாபி போலீஸ் இப்போ சொல்லியிருக்கிறது என்னன்னா, இஸ்கூட்டர் யூஸ் வந்து சேஃபா நீங்க பண்ணணும்னு சொல்லி ஒரு சேஃப்டி வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா வந்து பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது சூப்பர்விஷன் இல்லாம உங்க குழந்தைங்களை இந்த இஸ்கூட்டர்ஸ்ல எல்லாம் விடாதீங்க அப்படின்ட்டு. இது கண் கூட நான் நேத்திக்கு கூட பார்த்தேன். இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறதுனால எல்லா நேரத்திலையும் குழந்தைங்க வந்து ரோட்ல எல்லாம் விளையாடுறது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. எஸ்பெஷலி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ்ல எல்லாம் நம்ம இருக்கும்பொழுது இல்லை இந்த காமன் ஏரியால. அண்ட் இன்னொன்னு, காமன் ஏரியானா கூட பரவாயில்லைங்க, நம்ம பார்க் பண்றதுக்காக பார்க்கிங்க்கு உள்ள போவோம் இல்லையா, நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த மார்க்கெட் பக்கத்துல வந்து அந்த குழந்தைங்கெல்லாம் யூனோ இந்த இஸ்கூட்டர் மாதிரி இருக்கிற அந்த இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வீட்டில் பெரியவங்களுடைய இஸ்கூட்டர்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்காது இல்லையா, பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சூப்பர்விஷன் இல்லாம அவங்களை விடுறது ரொம்ப தவறான ஒன்று அப்படிங்கறது வந்து நானும் நேத்திக்கு நினைச்சேன். அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு காலையில பார்த்தா அபுதாபி போலீஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனரல் கமாண்ட் ஆஃப் அபுதாபி போலீஸ் இன் கோஆபரேஷன் வித் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அவங்க தான் வந்து இதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து பெரியவங்க எலக்ட்ரிக் பைசைக்கிள்ஸோ இல்லை இஸ்கூட்டர்ஸோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த டெசிக்னேட்டட் ட்ராக்ஸ் இன் அப்ரூவ்ட் ஏரியாஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த மெயின் ரோட்ஸ் அண்ட் க்ரௌடட் பப்ளிக் ஸ்பேசஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் இந்த வாகனங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஹெல்மெட்ஸ், நீ பேட்ஸ், எல்போ பேட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுக்கணும். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களும் ஸ்பெஷலி கரெக்டாக அதை பயன்படுத்துகிறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் அதையும் மீறி போகிறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்கன்னா ப்ரொடெக்டிவ் கியர்லாம் அவங்களுக்கு போட்டுவிட்டு அனுப்பணும். அண்ட் ரெஸ்பான்சிபிள் ரோட் பிஹேவியர் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க உங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி ஈஸ்கூட்டர் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு கண் வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான்
1: அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 050-675-2828.

0: நம்ம ஊர்ல தமிழகத்துல வந்து இன்னைக்கு வெப்ப அலை கூடும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சுட சுட செய்திகள் பார்க்க முடியுது. லிட்ரலி சூடான செய்தி தான். மதுரையில வந்து 105 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் வெப்பம் வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 108.5 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல பார்க்க முடியுது. அண்ட் கொடைக்கானல்லே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 டிகிரிஸ் வரைக்கும் இன்னைக்கு போகும். அண்ட் 10 ஆண்டுகள்ல இல்லாத வகையில வறண்ட வானிலை காணப்படுது கொடைக்கானல்ல. அண்ட் மரங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி வாடி போயிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிற மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ அப்படியே சீன்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஆமாம், டிவியில் வந்து நியூஸ் சேனலில் நான் பார்த்துட்ருக்கேன். எனிவே 8:32 ஆகுது. மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனை அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஜூலை ஆல்ரெடி, அண்ட் லைக் வி நோ செப்டம்பர் மாதம் ஆப்பிளோடைய அடுத்த லான்ச் நடக்கும் இல்லையா? ஒரு வருஷமும் வந்து செப்டம்பரில் இந்த ஆப்பிள் இவெண்ட் நடக்கும். அதில் இந்த வருஷம் வந்து பெரிதும் எதிர்பார்த்து கட்டாயமாக இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கிறது தான் இந்த ஃபோல்டபுள் ஃபோன். எனக்கு புரியல ஏன் இந்த ஃபோல்டபுள் ஃபோன் மேலே வந்து இவ்வளோ ஒரு கிரேஸ் அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கே, வழக்கமாக இருக்கிற ஃபோன்கள் மாதிரி இல்லாமல் ஃபோல்டபுள் ஃபோன் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்வையாக இருக்குன்ற மாதிரி தாட்டில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்லை இதோடைய ஃபோல்டபுள் ஃபோன் அப்படிங்கும்பொழுது அதோடைய ஸ்க்ரீன் சைஸ் இன்னும் கொஞ்சம் கூடி பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக மக்கள் இந்த ஃபோல்டபுள் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. பட் வேற ஒரு பிராண்டில் இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு பிராண்டில் வந்து ஃபோல்டபுள் ஃபோன் வந்து நான் பார்த்தேன். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, பட் ஐ ஹவ் சீன் தட். ஆனால் எனக்கு அது பார்க்கும்பொழுதெல்லாம் வந்து அது எந்த அளவுக்கு டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி வந்து இந்த ஒரு ஸ்க்ரீனை நம்ம மடிக்கிறது, ஒரு பொருளை வந்து நம்ம இத்தனை தடவை நம்ம மடித்து ஓப்பன் பண்ணும்பொழுது அது ஏதாவது கேடு ஆயிராதாங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணிகிட்டே இருக்கு. பட் தெரியல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தானே நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இதுதான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கு. லைக் வி ஆல் நோ ஃபோல்டபுள் ஃபோன் வந்து அறிமுகப்படுத்திடுவாங்கிற மாதிரி பீப்புள் ஆர் லைக் மோஸ்ட் சர்டன். ஸோ செப்டம்பர் 18 அன்னைக்கு இந்த யூனோ ஃபோல்டபுள் ஃபோனுக்கான ப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாம் யூஏல ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த வருஷம் வந்து லைக் வி ஆல் நோ இந்த ஃபோன்ஸோடைய ப்ரைஸும் வந்து கூட போகுது. அதனாலேயே வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஐஃபோன்ஸ்க்கான டிமாண்ட் பயங்கர அதிகமாக இருக்கு. நேற்று கூட நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இந்தியாவில் வந்து iPhone 17 வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு ஆன்லைன்லேயும் சரி பல கடைகள்லையும் சரி. ஏன்னா இப்போ விலை அதிகரிக்க போகுதுங்கிற அந்த ரீசனால iPhone 17 எல்லாம் மக்கள் அப்படி வாங்கி வச்சுக்கிறாங்க. இருக்கிற வரைக்கும் டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 18 ப்ரோ மேக்ஸ் அண்ட் ஃபோல்டபுள் ஐஃபோன் இந்த 3 மாடல்ஸ் வந்து வெளியிடப்படுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் 9 இதோடைய லான்ச் டேட்டாக இருக்குங்கிற மாதிரி மோஸ்ட் ப்ராபபிள் டேட் ஆகவும் கருதப்படுது. ஸோ யூஏ பீப்புளுக்கு வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் உடனடியாக ஓப்பன் பண்ணப்படுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 18 ப்ராபபிளி ரீட்டைல் டெலிவரிஸும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் iPhone 18 ப்ரோ வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிளாட் எச் டிசைனாக இருக்க போது, கேமரா மாடல் வந்து நல்ல பெருசாக இருக்க போகுது. அண்ட் தென் அதோடைய ஃபோனுடைய பாடி வந்து நல்லா திக்காக டியூரபிளாக இருக்கும். அண்ட் பிகர் பேட்டரி அண்ட் அப்கிரேடட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். அண்ட் நியூ கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் வந்து அகைன் இன்னும் ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கு. டார்க் செரி, லைட் ப்ளூ, சில்வர் அண்ட் டார்க் கிரே. யா, அண்ட் ஐஃபோனுடைய ஆப்பிளுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஃபோல்டபுள் ஐஃபோனும் அலாங் சைட் தீஸ் மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணப்படுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நானா மாத்த பொறுத்தல, ஏன்னா இந்த வருஷம் தான் வந்து நான் 17 ப்ரோ மேக்ஸ்க்கு அப்கிரேட் ஆகியிருக்கேன். அடுத்த இன்னொரு 5 வருஷத்துக்கு இதை வச்சு ஓட்டுவோம்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
1: Incoming.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
1: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: அடுத்த 30 மில்லியன் ஏடி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
1: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
4: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAE lottery.ae ல வாங்குங்க.
1: Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. La Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku 0 deduct.

திருமண பக்கம் எல்லாம் இல்ல, நம்ம இந்தியாவை சேர்ந்த சுனில் குமார் அவர் வந்து ஹாப்பியா அப்படியே சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கக்கூடிய பிக்சர் தான் வந்து பார்க்க முடியுது. ஆமாம், த யூஏஇ லாட்டரி வழியாக 30 மில்லியன் திரம்ஸ் வின் பண்ணியிருக்காரு சுனில் குமார் ஃப்ரம் இந்தியா. கேள்விப்பட்டீங்களா நீங்க? ஸோ அவரை மாதிரியே நீங்களும் அடுத்த வெற்றியாளர் ஆகி 30 மில்லியன் திரம்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஏன்னா எஸ், அடுத்த 30 மில்லியன் திரம்ஸ் வந்து எண்ணி வச்சுட்டாங்க யூஏஇ லாட்டரி, த யூஏஇ லாட்டரி. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இதை வின் பண்றதுக்கு உடனடியாக UAElottery.ae வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய டிக்கெட்டை வாங்குங்க. எல்லா புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடக்கிற லக்கி ட்ரால பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். அண்ட் இன்னைக்கு புதன்கிழமை, ஸோ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைத்தினால. அண்ட் இவர் வந்து இல்லை, இவருடைய ஸ்டோரியும் நான் வந்து பார்க்கும்பொழுது அவருடைய

0: பர்த்டேட் மனைவி மகள் இவங்க பர்த் டேட்ஸ் எல்லாம் வந்து காம்பினேஷனாக வச்சுதான் என்னுடைய லக்கி நம்பரை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இட் இஸ் ரியலி பிகம் லக்கி ஃபார் மீ அப்படின்ட்டு அவருடைய மகளை வந்து மருத்துவராக்கக்கூடிய கனவையும் இந்த ஒரு பரிசின் மூலமாக அவர் வந்து நிஜமாக்க போறாரு. ஸோ இப்படி பல பேருடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்திட்டு இருக்காங்க த UAE lottery.ae. ஸோ நீங்கள் வந்து உடனடியாக அவங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு டிக்கெட்டை வாங்குங்க, வின் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் ப்ராட் யூ பை த கேம் LLC licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
1: Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Joy Alakasin Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். போங்க
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிடாதீங்க.
4: கால் 0566681234.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
12: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய மகத்தான தலைவர் காமராஜர் என்று முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டினார். காமராஜரின் 124th பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலை பல்லவன் இல்லம் எதிரில் அமைந்துள்ள காமராஜர் உருவ சிலைக்கு முதலமைச்சர் விஜய் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனிடையே காமராஜரின் நினைவு நாளை ஒட்டி முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினும் புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி, தொழில், வேளாண் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம் அமைத்த பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு என் புகழ் வணக்கம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் தந்தை பெரியாரால் பச்சை தமிழர் என பாராட்டப்பட்டு அவரது எண்ணங்களை செயற்படுத்திய காமராசர் பேரறிஞர் அண்ணாவால் பெரிதும் மதிக்கப்பட்டவர். நெருக்கடி நிலையை அறிவித்த போது அதை எதிர்த்து முத்தமிழறிஞர் கலைஞருக்கு ஆதரவாக நின்றவர் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: 100% தூய பெட்ரோலை பயன்படுத்த விரும்புபவர்கள் அதற்காக அதிக விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். எத்தனூல் கலந்த எரிபொருள் திட்டத்தை சுற்றியுள்ள சர்ச்சைகளுக்கு பதிலளித்த அவர், எத்தனூல் கலப்பு எரிபொருள் நாட்டின் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட கொள்கை என்று வலியுறுத்தினார். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பது, அந்நிய செலாவணியை சேமிப்பது, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதுதான் என்று கட்கரி கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரித் அபிகோன் தனது பதவியில் இருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட இந்த ராஜினாமா கடிதத்திற்கு இதுவரை இவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்றும், இந்த ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை எவ்வித அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என்றும் பேராசிரியர் சரத் அபிகோன் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் புதிய டிஜிட்டல் தளத்தின் மூலம் வீட்டு வாடகையை மாதந்தோறும் செலுத்தும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அபுதாபியில் வசிக்கும் வாடகையாளர்கள் இனி ஆண்டுக்கு ஒருமுறை அல்லது சில காசோலைகள் மூலம் வாடகை செலுத்த வேண்டிய அவசியமின்றி மாதந்தோறும் வாடகையை செலுத்தும் புதிய வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளது. இந்த புதிய முறை அபுதாபி அரசின் டிஜிட்டல் மாற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டுள்ள புதிய டிஜிட்டல் வாடகை தளத்தின் மூலம் செயற்படுத்தப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு விதிக்கப்படவிருந்த 20% கட்டண திட்டத்தை அமெரிக்கா கைவிடுவதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக வளைகுடா நட்பு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். முக்கிய உலகளாவிய எரிசக்தி பாதையான ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான அமெரிக்காவின் செலவினங்களை ஈடு செய்ய 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று டிரம்ப் அறிவித்திருந்தார். சர்வதேச அளவில் இந்த அறிவிப்பு பெரும் விவாதங்களை கிளப்பிய நிலையில் ஒரே நாளில் அவர் தனது முடிவை மாற்றிக்கொண்டுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய இங்கிலாந்து 258 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழக்க 262 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இந்திய அணி 45.2 ஓவர்களில் 4 மாத்திரம் இழந்து 6 வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக அக்சார் பட்டேல் தீர்மானார். இந்த வெற்றியுடன் 3 கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
4: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: பையா மாதிரி படம்லாம் திருப்பி எப்போ வரும்? நல்லா இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்ல ஒரு டைம் பாஸ் படம். ஐ திங்க் அந்த டைம் வந்து இட் வாஸ் நல்ல ஒரு கோல்டன் டைம், ஒரு ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்தி, அப்புறம் வந்து ஆக்டர் சூர்யா, தமன்னா, இவங்க எல்லாரும் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம், தனுஷ் இவங்கள்லாம் எடுத்த படங்கள்லாம் வந்து ஐ மீன் அவங்க பார்ட்டாக இருந்த படங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நல்லா இருக்கும். அண்ட் அந்த சமயத்துலேயும் வந்து டைரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது, இப்போ நம்ம லிங்குசாமி அவருடைய ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு படம் இது, யுவனோட மியூசிக், அண்ட் அந்த அதே டைமில் வந்து ஹாரிஸ் அவர்களோட மியூசிக்லாம் சொல்லி பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்ச ஒரு டைம் அது. அயன், இந்த படம், இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சிமிலர் டைம்ல வந்தது தானே. சோ அந்த டைப் ஆஃப் படங்கள், அந்த மாதிரியான ஒரு காம்போ இப்போ வந்து நமக்கு என்னமோ அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது, இல்லை தெரியல. எனிவே நல்லா தான் இருக்கும், வந்து அப்பப்போ வருது, நல்ல ஒரு ஃப்ரெஷ் பிரெத் ஆஃப் ஏர் மாதிரி சில படங்கள்லாம் வருது. இருந்தாலும் கன்சிஸ்டண்டா வந்தா நல்லா தான் இருக்கும். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:12 ஆகுது, மெர்சில் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப் நெக்ஸ்ட் ரெண்டு பாட்டு, சாம பாட்டு, ஓகே. அருந்து மரியாமலும்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம், அண்ட் மின்னலையில இருந்து வசீகரா, பாருங்க சொன்னோன்னே வந்து அகைன் யுவன் அண்ட் ஹாரிஸ் அவங்களுடைய மியூசிக்ல ரெண்டு பாட்டு நம்ம கேட்க போறோம். பியூட்டிஃபுல்லான பாட்டு, நல்ல ரொமான்டிக்கான பாட்டு. ஓகே, சோ இந்த ரெண்டு பாட்டும் கேட்கறதுக்கு முன்னாடி ரெண்டு அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: paravaliye இனி காலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை உயர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து லேசா இறங்கி இருக்கு. ஆமா, 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு இப்போ 486 dirhams 25 fils, அண்ட் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 450 dirhams 50 fils.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம் anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம். UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஒரு ஒரு வருஷமும் இல்லை சம்மரை ஒட்டி நம்ம துபாய் போலீஸ் பார்த்தோம்னா சம்மர் விதவுட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த சமயத்தில் ரோட் சேஃப்டி பற்றி நம்ம மக்களுக்கு தெரியும் வகையில் நிறைய அவேர்னஸ் மெசேஜஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா சேனல்ஸ் வழியாகவும் சரி, இல்லை சில லோக்கல் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து குட்டி குட்டி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அதுன்னு ஒரு பாகமாகத்தான் இப்போ நம்ம பார்த்தோன்னா துபாய் போலீஸ் ஜெனரல் கமாண்ட் ரெப்ரசென்டட் பை த ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிராஃபிக் அலாங் வித் இனாக் ஆட்டோ ப்ரோ சேர்ந்து சம்மர் விதவுட் ஆக்சிடென்ட்ஸ் கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அகேன், ரோட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கேம்பெயின் கீழே நம்ம எல்லாரும் தான் வந்து பெனிஃபிட் ஆக போகிறோம். இனாக் ஆட்டோ ப்ரோ இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்களுடைய வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா ஃப்ரீயாக வந்து வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க, அண்ட் மெயின்டெனன்ஸ் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஷாப் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து கூகுள் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் நோ. ஸோ உங்கள் வண்டியை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு 10 சேஃப்டி செக்ஸ் வந்து அவங்க பார்த்து, விச் இன்க்ளூட்ஸ் டயர், என்ஜின் ஆயில், இதெல்லாம் வந்து சரியாக இருக்கா என்ன ஏதுங்கிறத உள்ள ஆராய்ஞ்சு பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த நேரத்தில் சம்மர் டைமில் என்ஜின் அண்ட் டயர்ஸ் தான் வந்து பெருமளவு நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா. நிறைய சமயங்களில் நம்ம பார்த்தோம்னா சரியாக மெயின்டைன் ஆகாத கார்ஸ் எல்லாம் வந்து தீபிடிக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். அண்ட் டயர்ஸ் வந்து இந்த அதிகபட்ச வெப்பத்தை தாங்க முடியாமல் ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது டயர் வெடிச்சு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம உடம்பு பார்த்துக்கிறோமோ, இல்லை நம்ம உடம்பு பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறீங்களா, அதை அடுத்து தட்ஸ் ஃபார் அனதர் டே. பட் நம்ம உடம்பை வந்து பார்த்துக்கணும், அதே மாதிரி தான் வந்து நம்ம வண்டியும் வந்து பார்த்துக்கணும் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் மூலமாக ஒரு ராஃபல் வேற கண்டக்ட் பண்ணுறாங்களாம், அதில் வந்து ஜெயிச்சோன்னா 4 free tyres வேற தராங்களாம். அடடே பரவாயில்லையே, நைஸ் நோ. அதனால போய் பாருங்கள் டயர் ஃப்ரீயாக கிடைக்குதோ இல்லையோ, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ செக்கப்பை பயன்படுத்திக்கோங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC கார்கோவன் கூரியர் நம்பர் 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோழி வெடக்கோழி.
2: சென்னையில பட்டயக்கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566-81234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
6: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். JM brand AC டா. JM brand AC டா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
11: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: பெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ யுஏக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இல்ல, நான் பர்சனலி பாஸ்போர்ட்டை அதிகப்படியா பயன்படுத்த ஆரம்பிச்சேன். நிறைய பேர் வந்து இந்தியாவில இருக்கும்பொழுதே கூட அப்பப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறது, சுற்றுலாக்காக போகிறது, இல்ல வேலை நிமித்தமா போகிறதுன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் அதிகமா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பட் நான் வந்து பர்சனலி வந்து யுஏக்கு வந்ததுதான் முதல் முறை. யுஏக்கு வர்றதுக்காக தான் நான் பாஸ்போர்ட்டே எடுத்து, அப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிராவலா இருந்து 2015. ஸோ அப்பையிலிருந்து பாஸ்போர்ட் வந்து நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். அண்ட் இங்க வேலைக்காக வந்ததுக்கு அப்புறமா யுஏ அப்படிங்கிற இந்த ஒரு கண்ட்ரி எவ்வளோ ஒரு டிராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு கண்ட்ரி, அதாவது யுஏ ரெசிடென்ட்டாக இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறத அப்புறம் தான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் நான். ஏன்னா பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஒரு வீக் பாஸ்போர்ட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா பல நாடுகளுக்கு நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸாக இருந்தோம்னா விசா கிடைக்கிறதுலையும் சரி ஒரு விசா ஃப்ரீயாக போகிறதும் சரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிற மாதிரி தான் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ஏற்கனவே வந்து பாஸ்போர்ட்ஸ் ஆகிறது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, நிறைய சேலஞ்சஸ் போயிட்டுருக்கு. பட் அது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்தியன் மிஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு வருஷமும் நம்ம பாஸ்போர்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் ஒரு ரேங்கிங் ஒன்று வெளியிடுவாங்க இல்லையா. அதில் வந்து நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டினுடைய ரேங்க் பார்த்தோன்னா ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டுடைய பொசிஷன் வந்து கீழே இறங்கி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அவங்க அவங்களுடைய ஜூலை எடிஷன்ல இந்தியாவினுடைய பொசிஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 80th இடத்திற்கு போயிருக்கு, 80th இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 75th இடத்துல இருந்தது, அண்ட் இப்போ வந்து அது 80th பொசிஷனுக்கு கீழே போயிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2015ல இன்னும் கம்மியாக இருந்தது, அதுக்கப்புறம் 2015ல வந்து 75ல இருந்து இப்போ 80 ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங் மெஷர் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் நிறைய டெஸ்டினேஷன்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியா ஸ்டில் விசா ஃப்ரீயாக போக முடியுது, பட் இந்தியாவினுடைய எக்கானமிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த யூனோ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அண்ட் தென் இந்த விசா வைவர் அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நெகோஷியேட் பண்ணுறாங்கிற மாதிரி எல்லாம் வச்சு தான் இந்த கண்ட்ரியினுடைய பாஸ்போர்ட் ஸ்ட்ரென்த் வந்து தீர்மானிக்கப்படுது. எத்தனை கண்ட்ரிஸ்க்கு வந்து விசா ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்கிறது அந்த கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்கிற இந்த சில ஃபேக்டர்ஸால தான் வருதே தவிர இந்தியாவுடைய எக்கனாமிக் ஜோனுக்கோ இல்லை குளோபல் இன்ஃப்ளூயன்ஸுக்கோ இதுக்கோ சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டில் நம்ம இந்தியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி யுஏ ரெசிடென்ட்ஸாக இருக்கக்கூடிய இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 56 விசா ஃப்ரீ டெஸ்டினேஷன்ஸ்க்கு போகலாம். விசா ஃப்ரீ ஆர் விசா ஆன் அரைவல் ஆர் இந்த எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் இந்த மூன்று டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து போகலாம், இந்த மூன்று வழியில் வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் அண்ட் ஏஷியன் நேஷன்ஸ் ஆகத்தான் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. விசா ஃப்ரீ என்னெல்லாம், விசா ஆன் அரைவல் என்னெல்லாம், ஒரு இந்த எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட் வச்சுட்டு போகிறது எங்கெல்லாம் அப்படின்றதுனால அது அப்பப்போ பார்த்து ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டக்குன்னு நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரியான இடங்களுக்கு ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
3: நிக்கனா 91 போடு.
4: என்னது?
5: 90s not out.
4: Not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: ஒரு 12 கலர மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
2: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
3: கால் 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Gharhood, Dubai. Toss Round, Desire, Deliver.
4: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
5: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
6: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா டிராஃபிக் அப்டேட்
0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
2: ஓகே, யூஷுவல் டிராஃபிக் ஆன் 311. அங்கே வந்து ஒன்று ரெண்டு கிராஷஸ் எல்லாம் வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. அன்யூஷுவலாக வேறு என்ன இருக்குது? அன்யூஷுவல் டிராஃபிக்னு பார்க்கும்பொழுது S116 வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அகேன் S116 வந்து டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான், பட் இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஷேக் ஹலிஃபா பின் ஜாயத் அல் நஹ்யான் ஸ்ட்ரீட் அங்கே, அண்ட் தென் 4th இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் அங்கேயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. E11 டிராஃபிக் ஜாஸ்தி, அண்ட் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் ஷார்ஜா அண்ட் கிசே சைட்லலாம் பார்க்கும்பொழுது இப்போ பீக் டைம் டிராஃபிக் எவ்வளோ பீக் அடிக்குமோ அவ்வளோ பீக்காக இருக்கிறது பார்க்க முடியுது. 611லையும் வந்து கன்ஜெஷனு குறையவே இல்லை, ரொம்ப நேரமாக வந்து கன்ஜெஸ்டடாக இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன ஒரு ரிலீஃபான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம ராசல்கூர் ரோடு இந்த டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் ஸ்ட்ரெச் இருக்கும்ல, அங்கே வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் இப்போ ஸ்லோ மூவிங் டிராஃபிக் மாதிரி தான் எனக்கு மேப்பில் காட்டுது. அதனால் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போறீங்கன்னா ஐம் ஷோர் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பட் தென் 311 ஆஃப் இந்த வாடியல் சஃபா சைடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு கிராஷ் ஆயிருக்கு. இந்த ஃபால்கன் சிட்டி ஆஃப் வண்டர்ஸை ஒட்டி போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு கிராஷ் ஆயிருக்கிறதுனால அங்கே வந்து கொஞ்சம் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. இவ்வளோதான்.
6: Traffic update.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
6: Chillax song of the hour.
7: Chillax song of the hour.
0: Brought to you by
4: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இதுவா நம்ம ஆபீஸ், இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் கான்டாக்ட் பண்ணுங்க.
2: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ் ரீடெயில் ஷாப்ஸ், FNB ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரசிஷனோட செய்வாங்க.
1: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல் கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
3: போங்க
4: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 05666 81234.
4: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிரான தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து எதிர்த்த தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: ஜந்தர் மந்தரில் காலவரையறையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கு அவசர மருத்துவ உதவி கோரும் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் ராகேஷ்குமார் சைனி இந்த பொது நல மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் வாங்சுக்கின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை மேம்படுத்த தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தரில் மேற்கொண்டு வரும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று 18வது நாளை எட்டியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று வரையான தரவுகளின்படி நாட்டில் பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 71,235 பதிவாகியுள்ளது. அத்துடன் 49 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன. துபாய் ஃபியூச்சர் மியூசியத்தில் தற்போதைய கண்காட்சி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அனுபவங்களை உருவாக்கும் பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அனுபவங்கள் 2027 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இப்புதிய மாற்றங்கள் அருங்காட்சியகத்தின் 5வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட உள்ளன. பிரிட்டனில் 16-17 வயதுடைய இளைஞர்களுக்கான இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் இரவு நேரத்தில் இருந்து அதிகாலை 6 மணி வரை இந்த வயது பிரிவினரின் சமூக ஊடக பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக கடந்த மாதம் பிரிட்டன் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான ஸ்னாப்சாட், டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களின் பயன்பாட்டை தடை செய்ய முடிவு. அந்த சட்டங்கள் 2027 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் இடைவேளை நேரம் 20-25 நிமிடங்கள் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூயார்க் நியூஜெர்சி மைதானத்தில் நடைபெறும் இந்த இடைவேளையின் போது சூப்பர் பவுல் பாணியில் 11 நிமிடங்கள் கொண்ட சிறப்பு இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி கலைஞர்களாக மடோனா, ஷக்கீரா, கே பாப் பிரபல ஆண் இசைக்குழுவான BTS ஆகியோர் இணைந்து தலைமை தாங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்றும் கடும் வெப்பம் நீடிக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். வெப்பச்சலன மேகங்கள் உருவாகுவதால் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் இன்றும் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
4: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by Chennai Famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: இந்த பாட்டுக்கு என்ன ஒரு பவர் இருக்குல்ல, நம்ம மனசுல வந்து ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு தாட்டோட நம்ம இருக்கோம், ஒரு சோகமா இருக்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு ஏன்னோ இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு வந்து எளிதா புரிய வைக்கும் பொழுதும் சரி, இல்ல வந்து என்ன என்ன விட பெருசா எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு மெதப்புல இருப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த பாட்டு கேட்டோம்னாலும் சரி அவ்வளவு ஹம்பிளிங்கா இருக்கும். என்ன வரிகள் இல்லையா, நம்ம நா முத்துக்குமார் அவர்கள் ஒரு நாளில் பாட்டுனுடைய வரிகள் எத்தனை முறை கேட்டாலும் வந்து எப்படிப்பட்ட ஒரு இமோஷனா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம மனசுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு பாட்டு இது. சச் அன் அமேசிங் சாங் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ஒரு நாளில் பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:14 ஆகுது மெரிசல் மார்னிங்ல, நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏழாம் அறிவு அப்புறம் எனை நோக்கி பாயும் தோட்டா இந்த படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான யூஐ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இங்கே நம்ம துபாயில் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகியிருக்கு. ஆமாம், ஸோ இப்போது ரீசெண்டாக நடத்தியிருக்கக்கூடிய ஒரு சர்வேல நம்ம பார்த்தோன்னா கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மந்த்லி ரைஸ் நம்ம துபாயில் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 46.8% ஆக உயர்ந்திருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஆமாம், மந்த் ஆன் மந்த் வந்து நல்ல ஒரு ப்ரோக்ரஸை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் கடந்த ஜூன் மாதம் தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரிசல்ட் ஈட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம பார்க்கும்பொழுது டாப் பெர்ஃபார்மிங் டெவலப்பர்ஸ் இன் லொகேஷன்ஸ் தான் சொல்லிட்டு அவங்க வந்து பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் மாசத்துல நம்ம ஸ்பெஷலி பார்த்தோம்னா அசிசி டெவலப்பர்ஸ் தான் வந்து டாப்ல இருந்திருக்காங்க. அசிசி, அதுக்கப்புறம் வந்து டமாக், ஃபாலோட் பை பிங்காட்டி, அப்புறம் இமார், நக்கீல் அண்ட் எலிங்டன் சொல்லிட்டு இவங்க தான் வந்து டாப் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் ஆஃப் பிளான் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அசிசி, வெனீஸ், அப்புறம் வந்து துபாய் லேண்ட் ரெசிடென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அடடே வில்லா மிரா இந்த இடங்கள்லாம் வந்து நிறைய பேர் வில்லாஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால துபாய் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஹாய் மாலினி, I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும்.
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிடாதீங்க.
6: கால் 0566881234.
7: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
6: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
8: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார் அவரு?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
3: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: அட்டிங்க.

0: அரசியல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பீஸ்ல இருந்து ஜாலியோ ஜிம்கானா, இதய முரளியில இருந்து தங்கமே, இந்த பாட்டெல்லாம் அப் நெக்ஸ்ட் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். கேள்விப்பட்டீங்களா, நம்ம ஊர்ல IRCTCக்கு புது வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ July 15 இன்னில இருந்து புது வெப்சைட் அண்ட் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா? ஏன்னா பொதுவா இந்த வெப்சைட்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கு, லேக் ஆகுது, அவ்வளோ எஃபிஷியண்டா இல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லைங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம பாஸ்ட்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டா, ஸ்மார்ட்டா, ஈஸியா நம்மளால டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ டிக்கெட் புக்கிங் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃப்ரம் 32,000 1.5 lakh பிளஸ் டிக்கெட்ஸ் பெர் மினிட் ஆக இந்த புது வெப்சைட்டின் மூலமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் மோர் தென் 40 lakh பிளஸ் PNR அண்ட் ட்ரெயின் என்கொயரிஸ் பெர் மினிட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இந்த கேப்ஷா எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம பண்ணுவோம்ல இந்த வெரிஃபிகேஷனுக்கு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. தேவையில்லாத பாப்அப்ஸ் எல்லாம் எதுவும் வரப்போறது கிடையாது. ரொம்ப ஈஸியா, ஹாசல் ஃப்ரீயா, குவிக்கா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா புக் பண்ற மாதிரி வெப்சைட்டை வந்து இப்போ வடிவமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபேர் கேலண்டரும் பார்க்க முடியுதா நம்மளால? ஸோ டிக்கெட் பிரைசஸ் வந்து அக்ராஸ் மல்டிபிள் டேட்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு எந்தெந்த டைம்ல எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணும்போது எப்படி பண்றோம் அந்த மாதிரி. அண்ட் தென் சீட் அவைலபிலிட்டி ஆகட்டும், கோச் அவைலபிலிட்டி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து சிங்கிளா அழகா ஒரே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. பர்த் செலெக்ஷன் வந்து ஈஸியா நம்மளால பண்ண முடியுமா? அண்ட் ஆல்சோ மல்டி லிங்குவல் போர்ட்டல் ஆகவும் இதை வந்து அமைச்சிருக்காங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல லைக் ஹிந்தி, மராட்டி, தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்லாம் சொல்லி மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இப்போ இந்த வெப்சைட் அவைலபிள் ஆக இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஊருக்கு போயிட்டு நீங்க அப்புறம் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணும்போது இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இல்லை இங்கிருந்தே உங்க ஃபேமிலிக்கு நீங்க ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புது வெப்சைட்டினுடைய இந்த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். சரியா, அதோட சேர்த்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான விஷயம், ஓகே, ஒரு டேஸ்டியான விஷயம் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்காக வர July 19 சுட சுட இங்க நம்ம துபாயில தரையிறங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம துபாயில இருக்கிற பிரியாணி லவர்ஸ், ஆர் நம்ம அமீரகத்துல இருக்கிற பிரியாணி லவர்ஸ்னே சொல்லாமே, பிரியாணி பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க சொல்லுங்க? அதுவும் வந்து நம்ம சென்னை ஃபேமஸ் SS ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி இப்போ தியரால அவங்களோட 4th பிரான்ச்சை வர July 19 அன்றைக்கு கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஓப்பனிங் செலிப்ரேஷனை நம்ம எல்லாரோடையும் கொண்டாடணுங்கிறதுக்காக இல்லை, 2 chicken biryani வாங்கினா 1 chicken biryani ஃப்ரீயாகவும் தராங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க. 19th அன்னைக்கு சில அமேசிங்கான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. சுட சுட போயிட்டு SS ஹைதராபாத் பக்கெட் பிரியாணியை சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தியரால ஓப்பன் பண்ணுறாங்க.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: வித் கீர்த்தனா ஆன் மெரிசல் மார்னிங். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் மேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: உங்க பிரெக்னன்சி ஜர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுள்

0: ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
0: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
2: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
4: மலிஹா ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. ஆமாம், எங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஜஸ்ட் வெளியில் பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கு. இல்லைனாலே மலிஹா ஸ்ட்ரீட்ல வந்து விட்டு விட்டு விட்டு நல்லா அது ஹோல் ஸ்ட்ரெச்சும் மலிஹா ஸ்ட்ரீட்ல டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால மலிஹா ஸ்ட்ரீட்ல எங்க நீங்க வந்தீங்கனாலும் ஏதாவது இடத்துல கண்டிப்பாக டிராஃபிக்ல நீங்க சிக்கிப்பீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா. அண்ட் தென் ஷார்ஜா ரிங் ரோட்லயும் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட், பேரூத் ஸ்ட்ரீட், 311, 611, 11 எல்லா ரோட்ஸ்லயுமே வந்து டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. வேற எதுவும் அன்யூஷுவல்னு சொல்லிக்கும்படியாக இல்லை, அதுதான். ஸோ சேஃபா டிரைவ் பண்ணிட்டு வாங்க.
3: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% பிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: Hi Malini, I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும்.
1: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
2: Call 05666 81234.
1: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
1: கால் 04355 1139.

0: நம்ம ஊர்ல வெயில் பிச்சு உதறது. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மதுரையில எல்லாம் இன்னைக்கு வெப்ப அலை வீச போதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்க அப்படின்னா இங்க எப்படி? இங்க 40s டெம்பரேச்சர் நம்ம கண்ணில் பார்த்தாலும் இட் ஃபீல்ஸ் லைக் 50+ இல்லையா? சம்மருடைய பீக்ல நம்ம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வா வா வா அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சு செய்யுது சம்மர். எனிவே எவ்வளோ சம்மரை நம்ம பார்த்துருப்போம், இந்த சம்மர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால சம்மர் டைம்ல நம்ம உடம்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம காரு, நம்ம வீடு, இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கணும். வீடு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சம்மர் டைமில் இந்த ஹியூமிடிட்டியும் சேர்த்து வரதுனால அகேன் வீட்டில் வந்து முடிஞ்சதுன்னா சில்லர் ஃப்ரீ பில்டிங்காலாம் இருந்ததுன்னா ஏசியை வந்து எவ்வளோ மினிமமாக வச்சு ஒரு சர்க்குலேஷன் வென்டிலேஷன் கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு போங்க. இல்லைன்னா வீட்டுக்கு போகும்பொழுது ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்தா, ஒரு மத்தியான நேரத்தில் பார்த்தா நல்ல அந்த ஹியூமிடிட்டியின் காரணமாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ஃபர்னிச்சர் மேலே ஆர் உடன் ஆப்ஜெக்ட்ஸ் மேலெல்லாம் வந்து படிஞ்சிருக்கிறது பார்க்க முடியும். அது லாங் டேர்மில் இட் இஸ் நாட் குட். அதனால் பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, நானும் அப்படியே கிளம்பட்டுமா? கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது பாட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா மனசு திட்டமிட்டில் 800-894-0 நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், சரியா? 800-894-0 இஸ் த நம்பர். கால் பண்ணுங்க, நல்ல ஒரு பாட்டா கேளுங்க, உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். ஹலோ,
1: ஹலோ, குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
1: யோகராஜ் பேசுறேன்.
0: யோகராஜ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கேன். வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லபடியா போயிட்டு இருக்கு.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு என்ன இருந்தால் படத்துல இருந்து மழை வரப்போகுது.
0: ஆஹா, மழை வரப்போகுது. ஆக்சுவலி வந்து நம்ம யூஏல ஒரு சில இடத்துல எல்லாம் மழை எல்லாம் வந்து ராசல் கேமால ஏதோ நீர்வீழ்ச்சி மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நீங்க பாத்தீங்களா? ஒரு வெதர் என்தூசியாஸ்ட், அவர் வந்து ஷேர் பண்ணிருந்தாரு ராசல் கைமால ஒரு இடத்துல மினி நயாகரா அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. ஆனா என்னன்னா அதுக்கு கீழே வந்து சில பேர்லாம் கமெண்ட் பண்ணிருந்தது, விச் வாஸ் ஆக்சுவலி ட்ரூ. இது மாதிரி அவர் பாட்டுக்கு ஏதாவது எடுத்து சொல்லிடுவாரு. அவர் எதுக்கு சொல்றாருன்னா, அஃப்கோர்ஸ் மக்களை வந்து எஜுகேட் பண்ணணுங்கிறதுக்காக இங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்காக அவருடைய ஜானர்ல அவர் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம மக்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல எல்லாம் போவோம், அதுவும் சும்மா எல்லாம் போக மாட்டோம். கையில வந்து பிரியாணி ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல தண்ணியில குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ல போயிட்டு சுத்தமா இருக்கக்கூடிய அந்த இடத்த பயங்கர அசுத்தமாக்கி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் குப்பையெல்லாம் போட்டு போயிடுறோம். ஸோ அதனாலேயே வந்து லொகேஷன் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யா, அப்படி இருக்கு நம்மளுடைய நிலைமை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்படி பொது இடங்களுக்கு போகும்பொழுது அதை என்ஜாய் பண்ணிட்டு சுத்தமா விட்டுட்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஓகே, அதையும் ஞாபகத்தில் வச்சுப்போம். அண்ட் நானும் அப்படியே கிளம்புறேன். மது தயாராக இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். மறக்காமல் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா நேரத்திலையும் எங்களோட நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் கேட்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுனா மட்டும் போதும், நம்ம ஆப் வழியாக கேட்கலாம், சரியா? ஸோ நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. டேக் கேர், நாளை காலையில் பேசுவோம். பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சி prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
3: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: இனாம் நிலம் தொடர்பான உத்தரவுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் விஜயை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். தமிழ்நாடு முழுவதும் இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு காண தனி ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதேவேளை தமிழ்நாடு முழுவதும் இனாம் நிலம் பிரச்சினைக்கு தீர்வு காண தனி ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் இனாம் ஆணையம் அமைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் செனிதலா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை சந்தித்தார். கேரளத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சிக்கு தமிழகத்தின் ஒத்துழைப்பு தேவை என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்தார். முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளித்ததாக கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் செனிதலா செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் மாநிலங்கள் இணைந்து செயற்படுவது அவசியம் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கு கேரளத்தின் தூதுவராக மோகன்லால் செயற்படுவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை முதல்வர் விஜய் கேரளத்துக்கு வருகை தர வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததாகவும் கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் செனிதலா தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: பணமோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் இலங்கையின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவின் சகோதரரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜெயலத் பண்டார திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். மதுவரி அனுமதி பத்திரம் பெற்றுத்தருவதாக கூறி வீரக்கெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் இருந்து 27,50,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்தமை தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய அதன் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் நேற்று காலை ஹங்குராங்கெத்த பகுதியில் வைத்து ஜெயலத் பண்டார திசாநாயக்கவை கைது செய்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் மத்திய வங்கியுடன் தொடர்புடைய பல கிரிப்டோ வாலெட்டுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஈரான் மத்திய வங்கியுடன் தொடர்புடைய பல டிஜிட்டல் வாலெட்டுகளுக்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதன் விளைவாக 130 மில்லியன் டாலருக்கும் அதிகமான நிதி முடக்கப்பட்டுள்ளது. ஈரானின் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தவும் அவற்றின் தாக்கத்தை குறைக்கவும் அமெரிக்கா தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று வெப்பநிலை கடுமையாக உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 40 டிகிரி செல்சியஸிலும் உமல்குவாயினில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை மற்றும் இந்திய இளையோர் அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழையினால் தாமதமாகியுள்ளது. இந்த போட்டியின் 3rd ஆட்டம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் போட்டி மழையினால் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணி 424 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. பதிலளித்து ஆடி வரும் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி 257 ஓட்டங்களுக்கு விக்கெட் இழப்பின்றி களத்தில் உள்ளது. இன்றைய போட்டி மழையினால் தடைப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வாழ்க்கையிலே காற்றை கொஞ்சம் பாட்டு கேட்டு ஓடி வந்த ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னால் மறக்க முடியாது டேவை. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டு. ஆமாம், நீ என்னைக்கிடா சீக்கிரம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களே என்னை பார்த்து கேட்கலாம். ஆக்சுவலாக என்ன வந்து செம்மையாக திட்டுவாங்க லேட்டாக வந்தேன்னா. சரியா, நான் வந்து இன்னும் முழுசாக திட்டே வாங்கல, நான் இன்றைக்கி வாங்க போகிறது இல்லை. சார், அதை விடுங்க, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். ஓடி வரும்போது சரி எஃப்எம் ஆன் பண்ணி விட்டு அப்படியே பாட்டில் அப்படியே மீன் காதில் ஹெட்செட் போட்டு அப்படியே கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அர்ஜுன் அருவில்லே இல்லைனா வந்து வேறு ஏதாவது பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் இருந்தாங்கன்னா நம்மளால் வந்து ஓடி வர முடியும். இல்லை பத்துக்கிச்சு ஒரு ரச்சசத்தீரின்னு போட்டால் ஓடி வரத்துக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். முத பாட்டு காற்றை கொஞ்சம், அந்த காற்றை கொஞ்சம் பாட்டை போட்டுவிட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன், சப்போஸ் சிரிப்பேன். ஐயோ, அப்புறம் சரி எல்லாத்தையும் வழக்கம் போல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இதை நான் ஷேர் பண்ணேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓடோடி ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்காக ஷோ பண்ணுறேன்னா ஆர்ஜே மது 89.4 இந்த நிகழ்ச்சி மசாலா கஃபே. ஸோ அடுத்த 3 மணி நேரத்துக்கு நீங்கள் கூட ஷோ கேட்க போறீங்க. நீங்கள் இதை பற்றி பேசுகிறோங்கிறதெல்லாம் நான் பொறுமையாக அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்சோட குட்டி சமரி கொடுத்துட்டு அப்படியே டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். 2-0 கம்ஃபர்டபுள் வின் ஃபார் ஸ்பெயின். ஸ்பானியா ஃப்ரான்ஸை வந்து பூம் குத்தியில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பெயின் ஆர் அஃபிஷியல் இன் த ஃபைனல்ஸ் ஆஃப்டர் 16 லாங் இயர்ஸ். 2010 அவங்க ஃபைனல் போய் வின் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஃபைனலே போல. ஸோ 16 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் ஃபைனல் போயிருக்காங்க. இன்றைக்கி இங்கிலாந்து வெர்சஸ் அர்ஜென்டினா மேட்ச் பயங்கரமாக இருக்கும் போது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஐ ப்ரெடிக்ட் எக்ஸ்ட்ரா டைம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனக்கு தோணுது. பார்க்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல்ரைட். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷனோட போர்டு வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்ட் வந்து ஆர்டிஏக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஆர்டிஏ வித்தின் 24 ஹவர்ஸ் அந்த சைன் போர்டை மாற்றி அவருக்கு ரிவார்டோ கொடுத்துருக்காங்க, ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது, சான்ஸே இல்லை. நம்ம கேரளாக்காரர் தான் அவர். அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, அடுத்த நாளே அவங்க அதை ஃபிக்ஸும் பண்ணிவிட்டு ரெக்கக்னைஸும் பண்ணியிருக்காங்க. தட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருக்கலாம், ஆனால் விடலை. அவரை கூப்பிட்டு அவருக்கான ரெக்கக்னிஷனே வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஸோ ஸ்வீட். காலையில் இந்த மாதிரி ஸ்வீட்டான விஷயம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இனிமேல் எங்கெல்லாம் அழுக்கான போர்டு இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட வேண்டியதான் நினச்சிடறேன். இப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சமூக சேவை நீங்கள் என்ன சொல்கிறது இயல்பாக எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும், பர்டிகுலராக இந்த நாட்டில் கிடைக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05666 81234.

0: 889-40 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. யூடியூப்ல ஒருத்தர் பேசுவேன் தான் பாத்துட்டு இருந்தேன்.
1: 889-40 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க.
0: ஒரு வாய்ஸ் இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ண வரல சுத்தமா. ஓகே மன்னிச்சிருங்க. சரியா அமீரகத்தை வெளியிருந்து கூப்பிட்டீங்கன்னா +9714359555 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டை நீங்க கேட்கலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? நசுருதீன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் போது நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து வால்டர் வெற்றிவேல் வந்து சின்ன ராசாவே தெரும்பு
0: கடிக்குதா அப்படிங்கிற பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ஆமா.
0: சரி ஓகே, நான் போட்டு விடுறேன்.
2: ஓகே,
0: தேங்க்யூ தேங்க்யூ. பயங்கரமான டேஸ்ட்ல சான்ஸே இல்லை. இந்த மாதிரி விதவிதமாக ஏதாவது பாட்டு சொல்லுங்க. சரி, தெரிஞ்ச பாட்டு தான், ஆனால் கேட்டு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் பிளேலிஸ்ட்டில் வந்து டக்குன்னு இதெல்லாம் வராது, பட் இனிமே வர வச்சுக்கணும். அதுதான் என்னோட தலையாய கடமை. சரி, இப்போ கோல்ட் ரேட் என்னங்கிறத நான் சொல்கிறேன்.
3: மனசு தொட்டு மிட்டு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: 89.4 தமிழ் FM. ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
2: Hi Malini, I'm கிருஷ்ணன். நான்
3: அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 050-675-2828.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2-4 PM on 89.4 தமிழ் FM.
7: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
8: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
9: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
10: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
11: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4
1: தமிழ் எஃப்எம். என்ன
2: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
1: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 05 666 8 1234.

ஐயா, அதாவது இப்ப என்ன செய்திங்கன்னா, ஸ்பெயின் வந்து ஃபைனல் போயிட்டாங்க. இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல இங்கிலாந்து அர்ஜென்டினா மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க ஸ்பெயின் கூட ஃபைனல் ஆடுவாங்க. சோ பயங்கர ஃபன்னா இருக்க போது. ஃபிஃபா வேர்ல்ட் கப்போட அடுத்த சாம்பியனா ரொம்ப நாளா ஜெயிக்காத ஒரு டீம் இருக்கணும்ன்றது என்னோட ஆசையா இருக்கு. பிளஸ் இங்கிலாந்துல நிறைய ஆர்சனல் பிளேயர்ஸ் இருக்காங்கிற ஒரு சூழ்நிலை காரணமும் இருக்கு நான் சொல்லிட்டேன். எனிவேஸ், அனந்தகம் கோல்டன் டைமண்ட்ஸ் பத்தி நான் சொல்றேன். சோ அவங்க அங்க ஒரு பக்கம் வின் பண்ணோம், நீங்க ஜாலியா உங்க ஃபேமிலியில வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபர்லாம் பயன்படுத்தி உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரியா, சம்மர் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர்ல இருக்காங்க இல்லையா? சோ அங்க கிரேட் சம்மர் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அப் டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஆஃப் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப் டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் டைமண்ட் பிரெஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்டோட பிரைஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். அப் டு 50% ஸ்பெஷல் 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸும் உண்டு. செலக்டட் ஆர்னமெண்ட்ஸ்ல வெறும் 1.99% மட்டுமே தான் மேக்கிங் சார்ஜஸ். 25% மட்டுமே செலுத்தி உங்க புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கோல்டை, உங்கள் கோல்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சாரி. ஸோ அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் வந்து கராமா சென்டரில் இருக்காங்க, விச் இஸ் இன் கராமா ஆப்வியஸ்லி. ஸோ ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். மீன்வைல் இந்தியா வந்து அவங்க லூசிங் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணி இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஓடிஐயில் கம்ஃபர்டபுளாக. தேங்க்யூ. கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் T20 சீரீஸில் அயர்லாந்து கிட்ட இங்கிலாந்து கிட்ட பேக் டு பேக் ஒயிட் வாஷ் ஆனது ஏற்கவே முடியாது. நல்ல வேலை, நேற்று ரோஹித் கோலி வந்து ஒரு வேலை அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் இந்தியா வின் பண்ணுறாங்க, இல்லைனா உண்மை கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இட்ஸ் ஓகே, அடுத்த மேட்சிக்கு போய் அவன் கோலியும் ஐ மீன் ரோஹித் அடிக்கட்டும், அதுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம். தொடர்ந்து பேசுவோம் 12 மணிக்கு மேலே. இது 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேடியம் போடு.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சிபிஎஸ்இ சுற்றறிக்கையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக கல்வியாளர் அணி செயலாளர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் 3வது மொழிக்கான பள்ளி அளவிலான உள் மதிப்பீட்டு தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றால்தான் 10வது வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற முடியும் என்ற வகையில் சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கை கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். 3வது மொழியை விருப்பம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்திவிட்டு பின்னர் அதனை தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாய நிபந்தனையாக மாற்றுவது மறைமுக மொழி திணிப்பு அல்லாமல் வேறு என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தேசிய கல்விக் கொள்கையின் உண்மையான நோக்கம் கல்வி சீர்திருத்தமா அல்லது மொழி திணிப்பா என்ற நியாயமான கேள்வியை எழுப்புகின்றது என்று அவர் கூறியுள்ளார். கல்வித்துறையை தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மோடி அரசு துடிக்கின்றது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மோடி அரசு இந்திய மாணவர்களின் கனவுகளோடு விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகளையும் வினாத்தாள் கசிவுகளையும் கூட தடுக்க துப்பில்லாத மத்திய கல்வி அமைச்சகம் இப்போது பல்கலைக்கழகங்களை சீரழிக்க பார்க்கின்றது என்று அவர் விமர்சித்துள்ளார். யுஜிசி, AICTE போன்ற அமைப்புகளை கலைத்துவிட்டு கொண்டுவரப்படும் விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா 2025 இந்தியாவின் உயர்கல்வியை குழி தோண்டி புதைக்கும் எதேச்சதிகார நடவடிக்கை என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசை கண்டித்து கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. ஓசூர் அடுத்த அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்புகள் சார்பில் மாநில எல்லை அடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தமிழகத்தில் இருந்து பெங்களூரு நோக்கி செல்லும் பேருந்துகள் அனைத்தும் திரும்பி வருகின்றன. ஓசூரில் இருந்து கர்நாடகா செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
3: உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பிரதி மேயர் அல்லது உப தவிசாளராக தேர்வு செய்யப்படும் அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்துடனான 6 நாட்கள் விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய நிறுவன ஆவணக்கோவையின் உப பிரிவை திருத்தி வெளியிடப்பட்ட 2021 ஜூன் 25 இடப்பட்ட 12/2021 இலக்க அரசு நிர்வாக சுற்றறிக்கையை மேலும் திருத்தி புதிய விதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 2026 ஜூன் 22 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நிறுவன ஆணைக்கோவையின் 12வது அத்தியாயத்தில் உப பிரிவொன்றும் சேர்க்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜாவின் அல்ஜதா பகுதியில் கட்டணம் செலுத்தப்பட்ட வாகன தரிப்பிட வசதி இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை பாக்கின் நிறுவனத்தின் தானியங்கி வாகன எண் அடையாளம் காணும் தொழில்நுட்பமான ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் முறையை பயன்படுத்துகின்றது. இதன் மூலம் டிக்கெட் இல்லாத வாகன நிறுத்தும் வசதி வழங்கப்படுகின்றது. இந்த சேவை குறிப்பிட்ட சாலையோர வாகன நிறுத்துமிடங்கள், சாலைக்கு வெளியே உள்ள வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களின் வாகன நிறுத்துமிடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று பாக்கின் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் ஜலசந்தையில் மீண்டும் நெருக்கடி வலுப்பெற்றுள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்வடைந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.17% உயர்ந்து 80.27 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.32% உயர்ந்து 85.85 டாலராக உள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் தற்போது போதுமான அளவு விநியோகம் நிலவுகின்றது. எனினும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான பதற்றம் மேலும் அதிகரித்ததாலோ அல்லது ஈரான் எண்ணெய் ஏற்றுமதிகளுக்கு கூடுதல் தடைகள் விதிக்கப்பட்டதாலோ சந்தையில் நிலைமை விரைவாக இறுக்கமடையக்கூடும் என்று கூறப்படுகின்றது. இதனால் கூடுதல் அபாய கட்டணங்கள் உருவாகும் வாய்ப்புள்ளது என்று சந்தை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
1: செய்தி சுருக்கம்.
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Date brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 43 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். பாடலாசிரியர் முத்துக்குமார்,
5: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4th பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: வெல்கம் பேக். அப்டேட்ஸ் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஏரியாவில் பெய்ட் பார்க்கிங் துவங்கப்பட்டிருக்கு. அது எந்த ஏரியாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ ஆகும், ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். 6.30 dirhams பெர் ஆர் இன்க்ளூடிங் வேட் இல்லையா. இது வந்து ஆன் ஸ்ட்ரீட் ஃபீ இன் அல்ஜத்தா. ஸோ ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய அல்ஜத்தாவில் நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட்டில் சிஸ்டம் வந்து அராடா கம்யூனிட்டியில் 4.20 பெர் ஆர்லேருந்து 10 dirhams வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல்ஜத்தா ஏரியாவில், ஷார்ஜாவோட அல்ஜத்தா ஏரியாவில் பார்க்கிங் நிறுவனம் வந்து July 15th, விச் இஸ் ஃப்ரம் டுடே, இன்றைக்கி தான் அவங்க ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பார்க்கிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நடுவுல வந்து ஒரு பீக் ஹைப் இருந்துச்சு கோல்டை நோக்கி. கோல்டு ஓ மை காட், வரலாறு காணாத ஒரு உச்சத்தை தொட போகுது, என்ன நடக்க போகுது, எப்படி இதுக்கு மேலே ஏற மட்டும் தான் செய்யுமா இல்லை இறங்க வாய்ப்பே இல்லையா, சாமானியர்கள் கோல்டை வாங்கவே முடியாதாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இல்லை ராஜா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி கன்சாலிடேட் ஆகி இப்போ வந்து நல்ல ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கு. ராக் பாட்டம்லையும் இல்லை, ஆல் டைம் ஹைலையும் இல்லை. இது ஆல் டைம் ஹைக் போகுமானா ஓவர் த பீரியட் இன்ஃபிளேஷன் ஏற ஏற கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே, பட் இப்போதைக்கு இல்லை.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: 24 karat thangam 486.25 dirhams 22 karat thangam 450.5 21 karat thangam 431.75 18 karat thangam 370.25
1: indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
2: back to back அடுத்து ரெண்டு பாட்டு

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4
1: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க.
0: நடந்துச்சு,
2: அதே மாதிரி
1: துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஆர்ஜி மது இஸ் பேக் 89.4 தமிழ் எஃப்எம். டிராஃபிக் எங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்களை எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும்? இன்னைக்கு அவருடைய பர்த் ஆனிவர்சரி. 15th July 1903 விருதுநகரில் பிறந்த காமராஜர் அவர்கள் அவரோட வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வாழ்ந்து, அவரோட தாயாகவே இருந்தாலும் பரவாயில்ல நீங்களும் கியூவில் தான் வந்து நிற்கணுங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி, அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வீட்டில் வாழ்ந்து மக்களுக்காகவே வாழறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த சில தலைவர்களில் அவர் ஒருத்தராக வந்து திகழ்ந்தார். அவர் இல்லைன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கே வந்திருக்காரு. பிஹெச்சியெல்லாம் வந்து திருச்சி போய் எங்கள் அப்பா சொல்லுவார், அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அதை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். மெயின் சிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது செட் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து வேணாம் முடிவு பண்ணும்போது, காமராஜர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா திருச்சி பக்கத்தில் திருவரும்பூர் பக்கத்தில் ஒரு இடத்த பற்றி, இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிஹெச்சியில் திருச்சி பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி பாருங்கள் எத்தனை 1000 பேருக்கு அங்கே வந்து வேலை கிடச்சிருக்கு, எத்தனை குடும்பங்கள் அங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு இன்னமும் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, எப்போ அவர் 40s 50s 60s அந்த பீரியடில் வந்து ஒரு ஒரு பாலிட்டிஷியனாக இருந்தப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70-80 இயர்ஸ் ஆகுது. 70-80 இயர்ஸ் ஆகும்போது இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா தட் இஸ் சச் அ ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட். யூ வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட் சார். அது இன்னும் உண்மைதான்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: Maleha Street E11 towards Dubai from Abu Shagra. E311 towards Dubai. Vasit Square roundabout நோக்கி அல்தைத் ரோட்டில் போயிட்டு இருக்கேன். நான் அங்கே ஸ்லோவாக இருக்கு. அண்ட் நாதல்லமா ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி துபாய்க்குள்ள எங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவு டிராஃபிக் இல்லை. ஆல் குட் தான்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Master, சூடா ஒரு பாட்டு.
2: Incoming.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து

0: கேர்ள்
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566-81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Sir, என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
8: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
9: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alakasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
0: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
0: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. எந்த ஸ்டெப்பும் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
0: கால் 0433555139.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இன்னைக்கு வந்து ஹாட் டாக் டேவாமா? ஹாட் டாக் அதாவது இப்போ மும்பைலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடபாவ் அவங்க பிரைமரி ஸ்டேப்பிளாக இருக்கும். காலையில் அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வெளில நின்று வடப்பாவை ஒரு பேப்பரில் வாங்கி சர்வசாதாரணமாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க, ட்ரெயின்லேயும் சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க. இந்த கல்ச்சர் வந்து சென்னையில் மெட்ராஸ் பக்கம்லாம் பெருசாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கடையில் போய் இட்லி சட்னி சாம்பார் அப்படி சாப்பிட்டு பழகினவங்க, நம்ம ஒரு ஃபுட் அப்படியே ஆன் த கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வாங்கிட்டு போகிற பழக்கம் நமக்கு பெருசாக கிடையாது. பட் யூஎஸ்லலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹாட் டாக்ன்ற விஷயத்தை இந்த ஆன் த கோல அப்படியே மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க. இன்றைக்கி வந்து ஹாட் டாக் டே. ஸோ கிட்டத்தட்ட 100-150 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஹாட் டாக் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக யூஎஸில் வந்து இருந்திருக்கு. இதுக்கு ஏன் ஹாட் டாக்னு பேர் வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேள்விகள் எனக்குள்ளே ஓடும். 19th century இது ஜெர்மனிலேருந்து வந்துச்சு, சாசேஜஸாக வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த லாங் ஷேப்டு பேட்டி இருக்குல்ல, இது வந்து

சில பல பப்பீஸோட சம்மந்தப்பட்டது, அதாவது ரிசம்பிளன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு ஹாட் டாக்னு பேர் வச்சதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது அப்படியே மாறி மாறி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஹாட் டாக் வந்து ரூட்டாக ஒரு ஜெர்மன் டெலிகசி. 1200s இது வந்து ஜெர்மனியில் மக்கள் சாப்பிட்ருக்காங்க. எப்படி அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க, ஹாம்பர்கர் அமெரிக்கன் டிஷ்னு வாங்க, பார்த்தா அது ஜெர்மனியில் ஹாம்பர்க்னு ஒரு சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பர்கர். ஸோ இந்த மாதிரி ஹாட் டாகும் ஜெர்மனிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இருக்காங்கல்ல, எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி வந்து தேரால அவங்க அடுத்த பிரான்ச்சை பயங்கர கிராண்டாக ஓப்பன் பண்ணுறாங்க இந்த சண்டே 19th அன்னைக்கு. நீங்களும் இனாகிரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். போரூர் மெட்ராஸில் வந்து பயங்கர சூப்பராக ஒரு சம்பவம் நடந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க, என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தான். ஸோ அதை விட மிக பிரம்மாண்டமாக துபாயில் வந்து அவங்க 4வது கிளையை 19ஆம் தேதி ஓப்பன் பண்ணிருக்காங்க தேரால. சரியா, எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி அவங்களோட 4வது பிரான்ச் ஓப்பனிங்க்கு நீங்களும் மறக்காமல் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டு பாட்டு எடுத்து எடுத்து வருது, தொடர்ந்து பேசும், 1 மணிக்கு மேலே ஸ்டே டியூன்.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்டால் அது தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க வாட்ஸ்அப் உதவி எண்ணை தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதற்கமைய 9498180936 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். அனைத்து அரசு துறைகளின் இணையதளங்களிலும் இந்த வாட்ஸ்அப் எண் இடம்பெற வேண்டும் என்றும், அதனுடன் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இணையதளத்தின் இணைப்பும் இடம்பெற வேண்டும் என்றும் தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வழக்கு விசாரணை முடியும் வரை கைது செய்யப்பட்ட சிறை காவலர்களுக்கு பிணை மறுக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிந்தைய இரு மாதங்களில் காவல்துறையினரின் காவலில் இருந்த 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர். அதற்கான காரணங்களை கண்டறியவும் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். கொடூரமாக கொல்லப்பட்ட சபரிநாதனின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அவரது மனைவிக்கு அரசு வேலையும் வழங்கவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டினார். தனது வாழ்வை தேச கட்டமைப்புக்காக அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகின்றது. இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவராகவும் சிறந்த பொது வாழ்வு ஆளுமையாகவும் திகழ்ந்த அவர் தனது வாழ்வை தேச கட்டமைப்புக்காக அர்ப்பணித்தவர். கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் விளிம்புநிலை மக்களின் நலன் ஆகியவற்றில் அவர் கொண்டிருந்த உறுதியான அர்ப்பணிப்பு எதிர்கால தலைமுறைகளுக்கு இன்றும் வழிகாட்டியாக திகழ்கின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் அமைக்கப்படும் தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன சுரங்கப்பாதையின் அகழ்வு பணிகள் நிறைவடைந்தன. வடமத்திய மகா கால்வாய் திட்டத்தின் கீழ் அகழப்பட்ட 27.7 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன சுரங்கப்பாதையின் அகழ்வு பணிகள் இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. மகாவலி திட்டத்தின் இறுதிக்கட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களின் குடிநீர் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: அமீரக செய்திகள்.
1: துபாய் மெட்ரோ நிலையம் ஒன்றில் அசுத்தமான நிலையில் இருந்த வழிகாட்டி பலகை குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த குடியிருப்பாளர் ஒருவரை துபாய் நாகரிக குழு கௌரவித்துள்ளது. நகரின் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுச்சூழல் மற்றும் நகர்ப்புற அமைப்பை பாதுகாக்க உதவும் குடிமை பொறுப்புணர்வை இந்த செயல் பிரதிபலிக்கின்றது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட குடியிருப்பாளர் மெட்ரோ நிலையத்தில் இருந்த அழுக்கடைந்த வழிகாட்டி பலகையை கவனித்து அதை சுத்தம் செய்யும் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார். சொத்துக்களை பாதுகாப்பதில் பொதுமக்களின் பங்களிப்பும் முக்கியம் என்பதை இந்நிகழ்வு எடுத்துக் காட்டுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.
2: உலகச் செய்திகள்.
1: தெற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 13 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 13 பேரில் 12 பேர் வெளிநாட்டவர்கள் என்று ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதில் 7 பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஸ்பெயினின் ஆல்மீரியா மாகாணத்தில் பரவிய காட்டுத்தீ அந்நாட்டின் மிக மோசமான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய தீ விபத்துகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
2: 89.4 Tamil FM, Tamil FM. Namma radio, namma

0: முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு உங்களுக்கு. இந்தியன் பாஸ்போர்ட் ரினியூ ஏதா பண்ண போறீங்களா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ டெல்லி கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல் ஹிந்த் நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை தற்காலிகமாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் டிஸ்ரப்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில பல டிலேஸ் இருந்தாலும் இப்போதைக்கு டெம்பரவரியாக பிஎல்எஸ் நிறுவனத்துக்கிட்டே கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து டெம்பரவரியாக இதை பாஸ்போர்ட் விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருப்பி ரீடெண்டர் இருக்கும். அந்த ரீடெண்டர் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த நிறுவனம் எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரிய வரும். ஸோ பாஸ்போர்ட் யாராவது ரினியூ பண்ணுறாங்க அப்படின்னா உடனே இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுவாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, so மதிய நேரத்துக்கான கோல்ட் ரேட் என்னங்கறதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, so 24 karat thangam 486.25, 22 karat thangam 450.50, 21 karat thangam 431.75 and 18 karat thangam 370.25.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
2: Back to back
3: adutha rendu paathu.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566681234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ராஜா ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026 29.5 பில்லியன் திரஹம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ஜா ரியல் எஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட 60,000 ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து முதல் 6 மாசங்களில் சந்திச்சிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் 121 டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ். ஆமா பாத்தீங்களா.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: அல் ஜாஹியா சிட்டி சென்டர் கிட்ட ஒரு கிராஷ், 2 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் டுவர்ட்ஸ் துபாய் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. E311 அப்படியே நீங்கள் டுவர்ட் சார்ஜாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அங்கங்கே அப்படியே போய் டிராஃபிக் ஆரம்பிக்குது. ஸோ 2 டேரக்ஷன்லையுமே வெஹிக்கல் மூமெண்ட்ஸ் உங்களால் நல்லா பார்க்க முடியும். E11லையும் அதே கதை தான். அபுசாகரா நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா டுவர்ட் சார்ஜாகவும் அபுசாகரா இல்லை டுவர்ட்ஸ் துபாயும் நல்லா ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி ஜுபைல் பக்கத்தில் ஒரு கிராஷும் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால் அங்கேயும் வந்து பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஜுபைலில் அந்த பஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல சார்ஜால், அங்கே நான் சொல்கிறேன். அதே மாதிரி கிங் ஃபைசல் ரோட் வாசிட்ஸ் கோ ரவுண்ட் போட் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அஜ்மான்லேருந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு கிராஷ் போட்டாக இருக்கிறதால அங்கே வந்து பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி 311 எடுக்கிறது பெட்டர் இஃப் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ட் பிளேஸ். ஓகேவா. சரி, அதே மாதிரி 611 கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. எங்கன்னா கரெக்டாக அரேபியன் டிரான்சஸ் கிட்ட, ஏன்னா அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 3 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கிறதால E611 இந்த அரேபியன் டிரான்சஸ் கிட்ட கொஞ்சம் D63 ஜங்ஷனில் ஸ்லோவாக இருக்கிறது. சரியா, பார்த்துக்கோங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Talaivar song of the hour. Talaivar song of the hour. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
0: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரஹம்ஸ் தான்.

0: ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: சென்னையில பட்டய கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
6: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
5: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
3: Chillax song of the hour.
1: Brought to you by
0: Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: சர்வீஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாயா லுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாயா லுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ், ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 0566-81234.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 2021 ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காராமா, அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அர்ஜென்டினா 3 ஸ்பெயின் 2 வேர்ல்டு கப் ஃபைனல் அப்படின்னு. டே என்னால சொல்ற, சரி ஓகே ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம், நல்லா ஆடுறீங்க ஜெயிக்கிறீங்க ஓகே, இருந்தாலும் மனம் கொஞ்சம் குமுறலாக தான் இருக்கு. வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்க பாப்போம்.
1: முகமது
0: ரியாஸ், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு
1: கேட்டேன்.
0: லஞ்ச் நல்லா இருக்கேன். லஞ்ச்லாம் சாப்பிட்டீங்களா?
1: இப்பதான் முடிஞ்சு. நீங்க என்ன
0: சாப்பிட்டீங்க? சூப்பர். நான் லேட் பிரேக்ஃபாஸ்டா கீரோ சாப்பிட்டு
1: வந்துட்டேன். இது லேட்.
0: ஆமா
1: லேட் பிரேக்ஃபாஸ்ட்.
0: ஆமா. சோ உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் bro?
1: எனக்கு வந்துட்டு இது யாரடி நீ மோகினில போடுறீங்க?
0: யாரடி நீ மோகினில இந்த
1: எந்த
0: பாட்டு? அந்த பாட்டு போடவா? ஓகே பிரதர்,
1: தேங்க் யூ.
0: ஒரு கண்ட்ரோலே வச்சுக்கினாங்க, ஒண்ணுமே பண்ண
2: முடியல.
0: சரியான பெர்ஃபார்மன்ஸ் நேத்து. ஆமா ஆமா, அது ஒரு நல்ல டீம் தான். அது எடிசாவ விக்டரி தான்.
3: மனசு தொட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
0: அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் இந்திய தூதரக நடவடிக்கைகளின் அவுட்சோர்சிங்குக்கு அல் ஹிந்த் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமீரகம், குவைத், சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளில் அல் ஹிந்த் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப மதிப்பீடு கட்டத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரீ டெண்டருக்கு ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், வெளிவிவகார அமைச்சகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.
1: உலக செய்திகள்.
0: ஒடிசா மற்றும் மைக்கலோ நகரங்களில் உள்ள துறைமுக உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் பலர் உயிரிழந்துள்ளதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். கருங்கடல் மற்றும் முக்கிய வர்த்தக கடல் வழித்தடங்களை மையமாக கொண்டு இருதரப்பும் மோதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில், ரஷ்யாவுக்கு சொந்தமான 20 கப்பல்களை இலக்காக கொண்டு ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
0: பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலம் தனியார் பெயரில் பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் கோயில் நிர்வாகத்தை எதிர் மனுதாரராக சேர்க்காமலேயே மனு தாக்கல் செய்யப்பட்டு உத்தரவு பெறப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் முழு விவரங்களையும் தெரிவிக்காமல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம் என கோயில் நிர்வாகம் தரப்பில் பதிவுத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் நிலத்தை பதிவு செய்ய சார் பதிவாளருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் வழக்கமான சார் பதிவாளர் விடுப்பு எடுத்துச் சென்றுள்ளார். பொறுப்பு பதிவாளர் நியமிக்கப்பட்டு முறைகேடாக பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. நிலத்தை பதிவு செய்வதற்கு முன்பு கோயில் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி கருத்து கேட்டிருக்க வேண்டும், அதன் பிறகே பதிவுக்கு அனுமதி கோரியிருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டது.
1: இந்திய செய்திகள்.
0: தாம் கோயில்களுக்கு சென்றதை தொடர்ந்து மென்மையான இந்துத்துவ அரசியல் நிலைப்பாட்டை பின்பற்றுவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை கேரள முதலமைச்சர் வி டி சதீசன் நிராகரித்தார். கோயிலுக்கு செல்வது தனது தனிப்பட்ட உரிமை என்றும், அதனை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தமது மத நம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட வழிபாட்டு நடைமுறைகளை அரசியலுடன் இணைத்து விளக்குவது தவறானது என்றும், கோயில் தரிசனம் எந்த வகையிலும் மென்மையான இந்துத்துவ அரசியலை குறிக்காது என்றும் கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: நிதி மோசடி ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவின் சகோதரரான முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் ஜயலத் பண்டார திசாநாயக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் ஜயலத் பண்டார திசாநாயக்கு இன்று நுகிகுட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தலா 10 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான 2 சரீர பிணைகளிலும் 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. சந்தேக நபருக்கு நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the Month.
0: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th branch ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
1: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நான் முத்துக்குமார் அவர்களினுடைய சிறப்பு நிகழ்ச்சி இந்த வாரம் முழுக்க வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நேற்று வரைக்கும் அவரை பற்றி பேசினோம். இன்றைக்கு இன்னும் மிக முக்கியமான ஒருத்தங்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில நாம பேச போறோம். நான் மட்டும் பேச போறது இல்ல, இங்க துபாயில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மியூசிக் இந்தியா துபாயினுடைய கோ பவுண்டர் திரு ராகேஷ் அவர்கள் மற்றும் கோ மெம்பர் சரண்யா அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு இணைஞ்சிருக்காங்க. இந்த வாரத்துல மிக முக்கியமான ஒரு இசை ஆளுமையை இந்த இசை உலகம் இழந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஜானகி அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. எனவே அவங்களுடைய அந்த இசை வாழ்க்கை, அவங்க தனிப்பட்ட ரீதியில அவங்க யாரு அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம பேச போறோம். பேசலாமா? வணக்கம் சார்.
1: எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து மனசை தேத்திக்க வேண்டிய ஒரு நேரம். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து எஸ் ஜானகி அம்மா அப்படின்னாவே நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த சங்கீதம் தான் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில துணை வந்தது. இந்த துணை வந்துகிட்டு இருக்கு, இன்னும் இருக்கும். ஏன்னா அந்த இசை என்ற இன்ப வெள்ளம் அப்படிங்கறது அவங்க வந்து நமக்கு புரிஞ்சிருக்காங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு பேச போறோம். ஒரு இசை ஆளுமையை வந்து இந்த உலகத்துல நாம எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். ஆனா ஜானகி அம்மா மாதிரி ஒரு திறமையான ஒரு கலைஞரை வந்து நாம இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தனித்து ஒரு ஆள் தான். 20 மொழிகள்ல ஒருத்தரால எப்படி அந்த மொழியினுடைய உச்சரிப்பு, அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு அத்தனை அழகா எப்படி நமக்கு இப்படி பாடல்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா?
1: ஆமா, ஏன்னா அந்த காலத்துல வந்து இருக்கிற அந்த ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது எக்ஸ்போஷர் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறதுலாம் ரொம்ப கம்மியான இருந்ததுலயே வந்து அவங்க திடீர்னு வந்து ஒரு இடத்தை பிடிச்சு ஒரு நாதஸ்வரத்துக்கு இணையா பாடி அந்த பாட்டுல வந்து அவங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்க நல்லா தெரியும். அங்கதான் வந்து ஒரு ஐடென்டிட்டியும் அதிகமாச்சு.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: அங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அதே அடக்கத்தோட இன்னும் எத்தனையோ விதமான பாடல்களை கொடுத்துட்டு அது எந்த மாதிரி பாட்டா இருந்தாலும் சரி என்னால பாட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க அவங்க. இன்னைக்கு வந்து அந்த தலைமுறையிலேருந்து இளைய தலைமுறை வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாவே மாறிட்டாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அவங்க எந்த பாட்டு பாடினாலும் அதுல ஒரு 10 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பாடணும்ன்றது இருக்கலாம், எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றதுல இருக்கலாம், அதே மாதிரி அந்த மாடுலேஷன் எப்படி, இது எப்படிதான் பாடுறாங்க, நம்ம கத்துக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வுலாம் தூண்டுற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஃபிகர்.
0: அவங்களுடைய அந்த இசை ஆளுமை பற்றி நாம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. சரண்யா, நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க ஒரு பாடகியா இருக்கீங்க, கண்டிப்பா அவங்களுடைய பாடல்களை வந்து நீங்க கேட்டு ரசிச்சு அதே மாதிரி பாடுறதுக்கு முயற்சி கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான அவங்களுடைய பாடல் ஏதாவது இருக்கா?
2: கண்டிப்பா. என்ன சொல்றது, ஒரு ஃபீமேல் சிங்கருக்கு வந்து அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஆர் யூனிவர்சிட்டி ஒரு கடவுள் மாதிரி. அவங்க கிட்டே இருந்து நாங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவங்களோட 1% ஒரு 2% கூட நம்ம மேட்ச் பண்ணணும் நினைச்சா கூட நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு 4 வரிகள் நான் பாடுறேன்.

0: ராதாவே. இது கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லா பாடல்லையும் அந்த உணர்வை இப்படி அப்படியே கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்ப இந்த பாட்டை கேட்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது இல்லையா, நமக்கு அந்த உணர்வு அப்படியே கடத்தப்படுது இல்லையா. அதுதான் அதனுடைய அந்த அதிசயமே. அவங்கள பத்தி இன்னும் நாம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்க. இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணன்.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இத சொல்லியாகணும்
0: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
1: கால் 0566-81234.

0: மறுபடியும் வந்துட்டேன். நாம பேராசிரியர் கலை மாமணி கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களோட இன்னைக்கு நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மொழிய நம்முடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தை அவருடைய எல்லா செயல்களையும் நாம பார்க்க முடியுது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள்லயும் நம்ம எல்லாருக்குமே முன்னோடியா அவர் நின்று செயல்பட்டிருக்காரு. ஐயா சொல்லுங்க, இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கனவு இருக்கு அப்படின்னு?
1: நிச்சயமாங்க, நீங்க கேட்ட மாதிரி ஆரம்ப புள்ளி என்னுடைய தந்தையார் சொன்னா, அடுத்து என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய தாயார், என்னுடைய குடும்பம் எல்லாமே. அது போக எனக்கு கிடைத்த நட்பு எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் சந்திக்கணும்னு விரும்புவோமோ, இப்ப உதாரணமா எழுத்தாளர் சுஜாதா எனக்கு ரொம்ப ஆதர்ச எழுத்தாளர். ஒரு ஆச்சரியம், அவரோடு 7 ஆண்டு காலம் பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவருடைய புத்தகத்துக்கு வெளியீட்டுக்கு நான் பேசியிருக்கேன். என்னுடைய புத்தகத்தை அவர் வெளியிட்டு கமல் அவர்கள் தளம் வாங்கியிருக்கிறாரு. அடுத்தபடியாக 3வது முறை படம் பார்த்துட்டு நான் வர்றப்ப எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். வெளியே வரப்ப என்ன நினைச்சுன்னா, இந்த மாதிரி கலைஞர்கள் இருக்கிற காலத்துல நம்ம வாழ்றோம்னு நினைச்சேன். பிறகு அவரோடய நடிக்கிற வாய்ப்பும், இன்னைக்கு வரைக்கும் அவரோட தொலைபேசியில் தொடர்ந்து பேசுற எனக்கு கிடைச்சது. இந்த கமல் அவர்களுடைய நட்பு, சுஜாதா அவர்களுடைய எழுத்து, இதெல்லாம் என்ன என்ன சொன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. என்ன வந்து திரை உலகத்துக்கு கொண்டு வந்தது கமலஹாசன் அவர்கள் தான். அந்த அவருடைய
0: விருமாண்டி
1: படத்துல அந்த மோதிர கையில கொட்டுப்பட்ட மாதிரி நான் நடிக்க போகல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு என்னுடைய மதுரை தமிழ் ஒரு மேடையில பாத்துட்டு, நான் எடுக்கிற படத்துக்கு நீங்க, நான் திரைக்கிற வசனம் எழுதுறேன், நீங்க கூட உட்காருங்க அப்படின்னாரு. அப்படி நான் கூட உட்கார்ந்து நாங்க பேசி, அப்பதான் திடீர்னு என்னை பார்த்து நீங்க இதுல நடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. எனக்கு உடம்புலாம் ரொம்ப ஆடிட்டு, ஏன்னா அது வந்து மாடு பிடிக்கிற படம், ஜல்லிக்கட்டு படம். நான் பாட்டுக்கு நீ ரெண்டு மாட்டை பிடிக்கனா நம்ம கதி என்னங்கிறது அப்படின்னு நான் பயந்தேன். அப்புறம் என்ன இருக்கு, கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன்.
0: நீங்க மைக்கு

0: நகரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அவருடைய இசை ஆளுமை பற்றி பேச தொடங்கினா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இசை சார்ந்து அந்த துறையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவங்க பார்வையில அவங்களுடைய அந்த இசை ஆளுமை எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. மியூசிக் இந்தியா துபாயிலிருந்து இன்றைய நிகழ்ச்சியில கோ பவுண்டர் ராகேஷ் மற்றும் கோ மெம்பர் சரண்யா ரெண்டு பேரும் இணைந்திருக்காங்க. எஸ் ஜானகி அம்மா வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசினோம், கொஞ்சம் பேசி தொட்டுட்டு போயிருந்தோம். இப்ப கொஞ்சம் விரிவா நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாடல்லையும் அது வந்து நம்ம கேட்கும் போது அது என்ன மாதிரியான உணர்வை நமக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது. அது ஒரு பக்கம் இருக்க அந்த குரல்லையே வந்து அந்த பாடல் எந்த காலத்துக்குரியது, அந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண் முன்ன வந்துடும் இல்லையா. அப்படி அவங்களுடைய குரல்ல வந்து அந்த எக்ஸ்பிரஷனை வந்து அழகா வெளிக்காட்டக்கூடியவங்க அவங்க. நீங்க அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸுக்கு உதாரணமா இந்த பாட்டை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாடல் என்ன?
1: அந்த மாதிரி எவ்வளவோ பாட்டு இருந்தா கூட இந்த சந்தர்ப்பத்துல சொல்ல விரும்புறது என்னன்னா, எல்லாரும் ஜாகிங்கு போறவங்க இருப்பாங்க காலையில, வரும்போது அந்த ஜாகிங் போகும்போது ஜானகி அம்மா ஞாபகப்படுத்தினா என்ன பாட்டு வரும்?

0: இது பழைய பாட்டா இருந்தா கூட புதிய பாட்டு புது உணர்வு. ஆனா அந்த உணர்வு மட்டும் அப்படி உடனே எல்லாரும் அந்த பனி போயிற அந்த காலை நேரம் சுவாசினியும் சுவாசினியோட ஜாகிங் இதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? அந்த உணர்வு வந்து அப்படியே வரும். இதே மாதிரி இன்னொரு பாட்டு குயிக்கா சொல்லணும்னா, பாக்யராஜ் சுலக்ஷணா நடிச்ச படத்துல இருந்து அந்த பாட்டு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு நடுக்கமோட பாடுற மாதிரி, ஒரு ஷைனஸோட ஃபீமேல் எப்படி பாடுவாங்க அப்படிங்கறத காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு வந்து தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, தானே கொஞ்சியதோ மலர் மஞ்சம் என்றிவள் தஞ்சம் என்றிவள் தோளில் துஞ்சியதோ அப்படின்னு அந்த ஓடின ஒரு ஒரு நடுக்கத்தோட ஒரு ஷைனஸோட ஒரு ஹீரோயின் பாடுறது, அது வந்து இட் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன்.
1: அந்த நேரத்துல எந்த உணர்வை பிரதிபலிக்கணுமோ அதை வந்து நடிகர்கள் வந்து நடிப்புல காட்டின மட்டும் பத்தாது. எப்பவுமே பாடகர்கள் வந்து முதல்ல ஒரு நடிகரா இருப்பாங்க இல்லையா? எஸ்பிபி அவர்கள் கூட அப்படிதான் ஒரு குரல் நடிகரா இருப்பாரு. அவருடைய பாடல்கள்ல அந்த வெர்சடாலிட்டி நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் எஸ் ஜானகி அவர்களும் அவங்க குரல்ல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவ்வளவு அழகா காட்டக்கூடியவங்க. சரண்யா நீங்க சொல்லுங்க, அந்த எக்ஸ்பிரஷன்ஸுக்கு நம்ம உதாரணமா இந்த பாட்டு சொல்லலாம் அப்படின்னா என்ன பாட்டா இருக்கும்?
2: ஒரு ஏங்கற ஃபீலிங் லாங்கிங்க்கு வந்து ஒரு பாட்டு இருக்கு.

0: வந்து சொல்லாத உறவன் இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா.
1: அடடா அடடா,
2: அப்படியே ராதாவை ஞாபகம் கொண்டு வந்துடும். அப்படியே அது பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு அந்த சிச்சுவேஷன், அந்த சாங் அண்ட் அந்த சோகம், அந்த தனிமை எல்லாமே அதில்
1: எல்லாமே பிரதிபலிச்சிடும். அதில் நாம் தொடர்ந்து பேசலாம் ஜானகிமி அம்மா அவர்கள் பற்றியும். இசை மட்டும் இல்லை, அவங்க தனிப்பட்ட ரீதியில் எப்படியான ஒரு மனிதராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பற்றியும் நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.
3: கேட்டுக்கொண்டிருப்பது

0: We'll be back after a short commercial break.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். சென்னையில பட்டயக்கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566 81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.

0: நகரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. எஸ் ஜானகி அவர்களினுடைய நினைவாக அவங்களை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். நம்மோடு மியூசிக் இந்தியா துபாயில் இருந்து கோ பவுண்டர் ராகேஷ் வந்திருக்காங்க, அதே மாதிரி கோ மெம்பர் ஷரண்யா ரெண்டு பேரும் இணைந்திருக்காங்க. இவங்க இவங்களுக்கு வந்து ராகேஷுக்கு குறிப்பா எஸ் ஜானகி அம்மாவோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல சந்தர்ப்பங்கள்ல நீங்க அவங்களோட வந்து உறவாடி இருக்கீங்க, அவங்களை போய் அடிக்கடி சந்திச்சிருக்கீங்க, அவங்களோட பிளெஸிங்ஸ் அப்பப்போ நீங்க வந்து பெற்றிருக்கீங்க, அவங்க பாடிய பாடல்கள், அவங்க கம்போஸ் பண்ண பாடல்கள் எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. அவங்களோட நிறையவே உங்களுக்கு ஒரு நினைவுகள் நிறையவே இருக்கும், அது சம்பந்தமா பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். இசை சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்க அவங்களோட கலந்துரையாடி இருப்பீங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி நாம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு கிளாசிக்கல் பாட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு கிராமிய பாட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த கேரக்டரா அப்படியே மாறி அவங்க வந்து நமக்கு பாடல்களை வழங்கி இருக்காங்க, அது பற்றி சொல்லுங்க.
1: சோ அவங்களோட வெர்சிட்டாலிட்டி, அதாவது எந்த பாட்டு கொடுத்தாலும் பாடுறதுங்கிறது தெரியும் நமக்கு. கிளாசிக்கல்ங்கிறது ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு, அதுலயும் வந்து முக்கியமா இந்த இந்த பாட்டு வந்து பாடுறவங்களுக்கும் இஷ்டம், டான்ஸ் பண்றவங்களுக்கும் இஷ்டம்.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாங் வந்து அழகு மலராட பாட்டு, அது வந்து எவ்வளோ ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா டான்ஸ் ஆட தோணும், அது மாதிரி பாடணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு சாங் அது. ஸோ அதுலேருந்து ஃபியூ லைன் ஃபியூ லைன்ஸ் பாடுறேன். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை கேள் என் சில

0: நிகழ்ச்சி கேட்கிறவங்க கண்டிப்பா இந்த பாட்டோட டக்குன்னு அவங்க குரல் அப்படியே கண்டிப்பா ஞாபகத்து வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத்தோடு அவங்க அந்த பாடல் வழியா என்ன ஒரு உணர்வை கடத்தி இருக்காங்க. இது ஒரு சோக பாட்டு இல்லையா, ஒரு சோகமான ஒரு பாட்டு தான். அது மாதிரி ஒரு ஆவேசமா வந்து அந்த ஒரு மொழி நடை அதுல வந்து இருந்திருக்கும், அதையும் அப்படியே நமக்கு வந்து கடத்தி.
1: அதே மாதிரி அந்த திறமையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டர் வந்து நான் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு கம்மி பண்ணும் போது அந்த வாய்ஸ்லயே வந்து செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா மொத்தமா பவர்ஃபுல்லா இருக்கும்
0: பிரசன்டேஷன். சரி, நாம இன்னும் நிறைய விஷயங்களை அவங்கள பத்தி பேச போறோம். இணைந்திருங்க, இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியோட.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். Brought to you by Joy Alukasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?

0: காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
1: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
1: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
1: புனிதமான புனிதமான

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஹாய் மாலினி, I'm Krishnan.
4: Krishnan sir, 9th July 19th.

0: நகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். என்னோட இன்னைக்கு மியூசிக் இந்தியா துபாயினுடைய கோ பவுண்டர் ராகேஷ் இருக்காங்க, அதே மாதிரி கோ மெம்பர் சரண்யா இருக்காங்க, எஸ் ஜானகி அம்மா அவர்களினுடைய இசை ஆளுமை, அதோடு அவங்க ஒரு நபரா யாரு அப்படிங்கறத பற்றி நிறைய விஷயங்களை நாம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்தும் பேச போறோம். இன்றைக்கியோடு இந்த நிகழ்ச்சி முடிய போறதில்ல, நாளைக்கும் தொடர்ந்து நாம அவங்களை பற்றி தான் பேச போறோம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கான நேரம் வந்தாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் சில விஷயங்களை பேசிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 மொழிகள்ல வந்து அவங்க பாடல்கள் பாடி இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு இந்த எல்லா மொழிகளுக்குமே வந்து நிறைய உச்சரிப்பு ரீதியா, மொழி நடை ரீதியா நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா சிங்கள மொழியில கூட அவங்க பாடல் பாடி இருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு ஆள் வந்து எப்படி இத்தனை மொழிகள்லையும் அந்த மொழிகளினுடைய நுணுக்கங்களை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு எப்படி எந்த குறையும் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு படைப்பை வந்து தர முடியும் அப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியான ஒரு இசை ஆளுமையாலதான் இதெல்லாம் செய்ய முடியும். இது பற்றி நீங்க என்ன எப்படி இதை பாக்குறீங்க?
1: அதாவது இந்த அழுத்தம் திருத்தமா பேசுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணணும், தெரியலன்னா அது எப்படி பண்ணணும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கறது ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு வளரும் கலைஞர்கள் கூட அதை வந்து டெஃபினட்டா ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து எந்த மொழி பாடினாலும் அந்த அந்த பாட்டோட எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதனோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்காக இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு முன்மாதிரி.
0: எவ்வளவு மெனக்கடல் இருக்கணும் இல்ல ஒரு பாட்டுக்கு? இப்போ எனக்கு அந்த மொழியே தெரியாது, ஆனாலும் கூட நான் என்னுடைய 200% நான் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய பாடல்களை இன்னைக்கு வரைக்கும் நாம எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கோம். அது வந்து இந்த தலைமுறை புதிய பாடகர்களுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு இருந்திருக்கு. அப்ப எத்தனை மெனக்கடல்கள் இருந்திருக்கும், அது பற்றி எவ்வளவு அவங்க தேடி இருப்பாங்க, அல்லது அந்த இசையமைப்பாளர்களோட எவ்வளவு விஷயங்கள் பேசி இது எப்படி வரணும் அப்படி வரணுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த படைப்பு நம்ம கேட்கும் போது நமக்கு அப்படியே அது புலனாகுது இல்லையா? சரி, இப்போ வந்து MSV அவர்களோட, இளையராஜா அவர்களோட அப்படின்னு எத்தனையோ காம்பினேஷன்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். அது பற்றி எல்லாமே நாம வந்து கண்டிப்பா பேச போறோம். இன்றைய நிகழ்ச்சியை இப்போ நாம நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. அவங்களுடைய ஒரு பாட்டோட நிகழ்ச்சியை நாம நிறைவு பண்ணலாம். சரண்யா பாடுங்க.
2: கண்டிப்பா.

0: வாழ் தொடுவாள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அருமையா பாடினீங்க. எல்லாருமே எல்லாத்தையும் கேட்கும் பொழுது அப்படியே அவங்களுடைய குரல் தான் நமக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கு இல்லையா? எனவே நாளைய நிகழ்ச்சியிலையும் இந்த கலந்துரையாடல் தொடரப்போகுது. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்க விடைபெறோம். மீண்டும் நாளைக்கு நாம வந்து பேசலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். நன்றி, வணக்கம்.

0: தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: ஜனநாயகம் திரைப்படம் ஜூலை 23 வெளியாகும் என பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி மாதம் வெளியாகவிருந்த நிலையில் சுமார் 7 பிறகு ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகின்றது. அண்மையில் ஜனநாயகம் திரைப்படத்துக்கு தணிக்கை வாரியம் ஏ சான்றிதழ் வழங்கிய நிலையில் வெளியீடு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: 1.27 லட்சம் கோடியில் செமி கண்டக்டர் 2.0 திட்டத்தை செயற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உள்நாட்டில் செமி கண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் இருநாட்டு உறவில் முக்கிய தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நமது விவசாயிகள், தொழில் முனைவோர், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஆண்டு கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில், இவ்வொப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவில் ஒரு முக்கியமான தருணம். ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகியவை நடைமுறைக்கு வருவதன் மூலம் இருநாடுகளின் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் குமார ஜாக்குடிக்கு எதிரான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை எதிர்வரும் செப்டம்பர் 7 எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த் கோடவில முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சிகள் இருவரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மேலதிக சாட்சி விசாரணையை செப்டம்பர் 7 வரை ஒத்திவைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
2: அமீரக செய்திகள்.
4: ஷார்ஜாவின் அல் ஜதா பகுதியில் இன்று முதல் கட்டணம் செலுத்தப்பட்ட வாகன தரிப்பிட வசதி அமலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய வாகன நிறுத்தும் முறை பாக்கி நிறுவனத்தின் தானியங்கி வாகன எண் அடையாளம் காணும் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிக்கெட் தேவையற்ற வாகன நிறுத்த அனுபவத்தை வழங்குகிறது. அல் ஜடாவில் சமூக பகுதியில் டிக்கெட் இல்லாத வாகன நிறுத்தும் முறைக்கான கட்டணம் சாலையோரம், சாலைக்கு வெளியே மற்றும் சில்லறை விற்பனை மையங்களின் வாகன நிறுத்தும் இடங்களில் 1 மணி நேரத்துக்கு 4 திரம்ஸ் 20 ஃபில்ஸில் இருந்து 10 திரம்ஸ் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: போர்க்காலத்தில் ராஜதந்திரமும் ராணுவமும் ஒருங்கிணைந்து செயற்படுவதாக ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபாதி தெரிவித்தார். ஈரானின் சட்டம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் ஈரானின் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கும் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் இடையே அணுகுமுறையில் எந்த வேறுபாடும் இல்லை என்று வலியுறுத்தியுள்ளார். போர்க்காலத்தில் வெளியுறவு கொள்கை தொடர்பான அனைத்து முக்கிய முடிவுகளும் ராணுவ அதிகாரிகளுடன் முழுமையான ஒருங்கிணைப்பின் அடிப்படையிலேயே எடுக்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமெரிக்கத்தின் லீவாவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினில் 45 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அஜ்மான் மற்றும் ஷார்ஜாவில் 44 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
0: Stay tuned.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. ALD ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH
2: இருக்கிற

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.
3: 1 hour of non-stop Raja hits.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back.
0: கராமா சென்டர் துபாய் பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
1: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
0: கால் 0566-81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock everyday evening. Evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
8: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக் வித் ராஜா.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய
1: அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
6: You are back. Mastro

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: கக்கக்காக்கி கீ கூ கு கக்கே கு கு கு கு கே கே கக்கக்காக்கி கீ கூ கு கக்கே கு கு கு கு கே கே கக்கக்காக்கி கீ கூ கு வெரி குட் கக்கக்காக்கி கீ கூ கு கக்கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பழனி கோயில் நில மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலத்தை தனிநபர்களுக்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தனிநபர்களுக்கு 2 கோடிக்கு முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் புகார் எழுந்தது. கோயில் நில மோசடி பெரும் சர்ச்சைக்குள்ளான நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் யுஜி வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டுக்கு எதிரான செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கின் போராட்டம் இன்று 18வது நாளாக தொடர்கிறது. இந்நிலையில் காக்ரோச் ஜனதா கட்சி நாடு தழுவிய ஒருநாள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நாளை நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளது. டெல்லியின் ஜந்தர் மந்தரில் காலவரையறையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. நீட் தேர்வில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணையும் பொறுப்பு கூறலும் கோரி இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக கட்சி தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: அரசாங்கம் விவசாய உபகரணங்களுக்கு மேலும் வரிகளை விதித்துள்ள போதிலும் சிகரெட்டுகளுக்கு தொடர்ச்சியாக வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹமாந்தோட்டை சூரிய வெவ பிரதேச விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. சுனில் கமகீவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று அவர்கள் மத்தியில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் 2026 ஜனவரி முதல் ஜூலை 14 வரை சிகரெட் நிறுவனத்துக்கு 9.2 பில்லியன் இலங்கை ரூபாய் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அபுதாபியில் சிவப்பு சிக்னலை மீறி விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தனது முதலாளிக்கு 89,080 திரம்ஸ் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அபுதாபி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிறுவனம் கோரியிருந்த 230,000 திர்ஹாம்ஸ் இழப்பீட்டு கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த விபத்து 2025 அக்டோபர் 13 அன்று அபுதாபியில் நடைபெற்றது. லாரி ஓட்டுநர் சிவப்பு போக்குவரத்து சிக்னலை மீறிச் சென்றதால் விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
2: தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு 32 உயர்வடைந்துள்ளதுடன் 15 சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32 உயர்ந்தது. மேலும் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து அவ்வெண்ணிக்கை அதிகரித்தது. தற்போது 30 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 15 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி புலவாயுவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்னர் வரை 18.2 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 146 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் ரயன் போல் 26 ஓட்டங்களுடனும் பிராட் வான்ஸ் 2 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். அணி சார்பில் ரயன் போல் 26 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்துள்ளார். பிரையன் பென்னட் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ ஹுக்கோ
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்
4: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: என்னங்க 45 டிகிரி ஆமா இன்னைக்கு, அதுவும் 48 டிகிரி மாதிரி ஃபீல் ஆகுன்னு வர போட்டிருக்காங்க. எப்பா நல்லா எரிமலைக்குள்ளே உட்காண்ட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நடு ரோட்டில் நடக்க முடியல. அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி உருகி ஊற்றிடுவோம் போல். இந்த பிரெட்டு பேக்கெட்டில் கடைசியில் கருகி போன ஒரு பீஸ் ஒன்று இருக்கும், 5 நிமிஷம் வெளியில் நடந்தால் நம்ம மூஞ்சி நம்ம நிலைமையாக அதுதான்.

0: மாலை வணக்கம் என் அன்பிற்கினிய அழகிய அற்புதமான அமீரர்கள். மாலை காலாய் போச்சு. வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கலக் and you're listening to 89.4 Tamil FM and my name is
1: and his name is John C.
0: எனக்கு பிடிக்கும் தெரியல. எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த WWE எத்தனை பசங்க வந்து பார்த்துட்டு இருந்தீங்களோ, 90s கிட்டா இருக்கிற எல்லாருமே வந்து 10 ஸ்போர்ட்ஸ்ல மண்டே நைட் ரா, ஓகே டியூஸ்டே நைட் ஸ்மாக் டவுன், உனக்கு தெரியுமா? ஏது பார்க்காதவங்களுக்கு கூட இந்த மியூசிக் தெரியுமா? ஜான் சீனான்னு தெரியும்ல, கிருஷ்ணி பின்னாடி உட்காந்து நியூஸ் வேலையை பார்க்காம என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி ஓகே. ஸோ WWE ரா மண்டே நைட் ரா, டியூஸ்டே நைட் ஸ்மாக் டவுன், அதுக்கப்புறம் வென்ஸ்டே நைட்டு, அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஓகே, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெஸல்மேனியா, அப்புறம் அப்பப்போ ராயல் ரம்பிள் அண்டு மணி இன் த பேங்க்கு எபிசோடு, அப்புறம் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்கு, வா எத்தனை இருக்குது. ஆனால் அந்த டைம்லலாம் எப்படின்னா அண்டர்டேக்கர், கேன், ட்ரிபிள் ஹெச், ராண்டி ஆர்டன், ஒரு பேர்னா ரிக் ஃப்ளேர், ஹார்ட் பிரேக் இடுவர் ஷான் மைக்கிள்ஸு, அப்புறம் எட்டி குரேரோ கூட இன்னொருத்தர், அவர் தம்பி மாதிரி இன்னொருத்தர் ஒன்று இருப்பார், அவர் தெரியல மறந்துட்டேன். அப்புறம் கர்ட் ஆங்கிள், புக்கட்டி, மார்க் ஹென்றி, பிக் ஷோ, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த டைம்லலாம் எப்படின்னா எல்லாத்துடைய என்ட்ரன்ஸ் மியூசிக்குமே தெரியும், அவங்க வரும்போது என்ன மியூசிக் போடுவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்புறம் இவர் ரேமஸ்டீரியோக்கு வேற ஒரு மியூசிக் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூயக்கா பூயக்கா 619 அப்படி ஒரு பாட்டு மாத்துறாங்க, அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் ஜான்சினா கூட வந்து இந்த மை டைம் இஸ் நவ், அதுதான் இப்போ ரீசெண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு ஜான்சினாவோட என்ட்ரன்ஸ்க்கே அது. ஆனால் அதுக்கு முன்னாடி வேற ஒன்று வந்துட்டு இருந்துச்சு அது. அப்புறம் அண்டர்டேக்கர் வந்து பயங்கர ஏழு உயிர் அண்டர்டேக்கருக்கு, அவர் திடீர்னு அவர் ஒரு பேய் மாதிரி, அவர் சவப்பட்டிலேருந்து வருவார், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எப்படின்னா பெரிய ஒரு சாப்பரில் வருவார், பார்த்துருக்கீங்களா? சாதாரணமாக வந்துட்டு சாதாரணமாக போவார், ஆனால் வரும்போதெல்லாம் மனுஷன் அடித்து ஜெயிச்சிருவார். அண்டர்டேக்கரை பார்க்கும் போதே பயங்கர டெரிஃபிக்காக இருக்கும். அப்புறம் இந்தியாவிலேருந்து இந்த கிரேட் காலிலாம் போனால் அப்படி, எனக்கு இந்த நஸ்டால்ஜியான்னு எடுத்துக்கிட்டால் அதில் கண்டிப்பாக இந்த WWE இட் ஹேஸ் எ ஹியூஜ் போர்ஷன். இல்லை சாயங்காலம் 5 மணிக்கு போட்டுருவாங்க, நான் வர ஸ்கூல் கரெக்டாக 5 மணிக்கு தான் விடுமா, அப்படியே வந்து பின்னங்கால் பொடரிலடி அப்படி ஓடி வர வந்து போட்டால் ஆல்ரெடி வந்து ஒரு 2 ஃபைட் ஆரம்பிச்சிருவாங்க. 5:10 கரெக்டாக 5:40 முடிச்சிருவாங்க. நிறைய நாள் வந்து எப்படின்னா 5:40 முடிச்சிருவாங்க. இவன் என்ன பண்ணுவாங்கன்னா மறு ஒளிபரப்புன்னு ஒரு மெட்டீரியல், ஒரு மெத்தட் ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு முக்கியமான இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து அடுத்த நாளோ இல்லை அந்த வீக்லேயே ஏதாவது ஒரு நாள் வந்து மறு ஒளிபரப்பு போனாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி மண்டே நைட் ரா அப்புறம் டியூஸ்டே ஸ்மாக் டவுனை வந்து அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு போடுவாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து சுடுதண்ணியை காய வச்சுட்டு டே போய் குளிடா அப்படின்னுவாங்க. அந்த நேரத்தில் அப்படியே குளிக்கிறதும் போகிறதும் யூனிஃபார்மை மாற்றுறதும் டையை கட்டுறதும் அந்த கேப்பில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா அதெல்லாம் ஒரு காலம். சரி ஓகே, ஏதோ ஓகே, உங்களுக்கும் இதே மாதிரி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். அதனால் நானும் இதை தூவி இன்றைக்கி இந்த டே ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கடா அந்த UAE அப்டேட்?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிட் நைட்ஸ் இருக்க போகுது, ஸ்டார்டிங் ஃப்ரம் July 13 ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரலஜி இந்த வாரம் முழுக்க கிட்டத்தட்ட வந்து ஹியூமிடிட்டி லெவல் கிட்டத்தட்ட 85% தொடுமா அபுதாபியில் அண்ட் அபுதாபிக்கு மிடில் இருக்கிற சில ஏரியாஸ் எல்லாம். ஸோ இப்போ ஈஸ்டர்ன் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிலெலாம் வந்து 75%, அதாவது அபுதாபி அலைன் சைடுலாம் ரொம்ப சூடாக இருக்கும், மற்ற ஏரியாலாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு கம்மியாக இருக்கும். ஆனால் எப்போ ஆனால் நீங்கள் வெளில போனீங்கன்னா எல்லா சூடும் ஒரே சூடாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு ஒரு சில இடங்களில் வந்து ஃபாக் அலர்ட்லாம் வர கொடுத்துருக்காங்க, எல்லோ அலர்ட்லாம் வர கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு கிடையாது, நமக்கு எங்கே ஃபாக் அலர்ட்டு, எப்போ ஃபாகெலாம் வரவே வராது நமக்கெல்லாம். நம்மளாக கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது நம்மளாக ஃபாக் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டா தான் உண்டு. பட் இருந்தாலும் இந்த ஹைவேஸில் வண்டி ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் இந்த ராசல் கேமா அண்ட் ஃபுஜரா சைடு மவுண்டன் சைடெலாம் போயிட்டு வரவங்க, ஏர்லி மார்னிங் கிளம்புறவங்க, அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக கண்ணை ரோட்டு மட வச்சு வண்டி ஓட்டுங்க, புரியுதா?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ரெண்டு ஆதி நான் பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாட்டு கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டு? ரெண்டாவது பாட்டு back to back with it. This is Bravo. You're listening to 89.4 Tamil FM and you're listening to The Evening Color.
3: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
2: ராசா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
3: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர், டெலிவர்.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
5: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
6: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.

வெல்கம் பேக். சரி, நான் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேரில் மினிமம் ரெண்டு பேராச்சும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொல்லி ஏமாத்துறதுக்குன்னு எப்போவுமே நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, ஹே மேலே போகிற வெள்ளைக்காக்கா பறக்குதுன்ட்டு. வெள்ளை கலரில் எங்கடா காக்கா இருக்குது, கரெக்டாக. ஆனால் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் திடீர்னு வந்து, இல்லை இல்லை வெள்ளைக்காக்கா வந்து இருக்கான், அது வந்து 2% தான் அந்த உலகத்தில் உயிரோடு இருக்கான், அது வந்து ஒரு பெரிய ஒரு அறிவியலாளர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லிகிட்டு இருந்தார், அவர் வந்து அப்படி ஒரு சொன்னதாக நான் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து உங்களுக்கு இன்னும் புரியலையா? சரி ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளே வந்து நான் சொல்கிறேன். ஓகே, பில்கேட்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற ஆட்களை தான் வந்து வேலைக்கு எடுப்பார். ஏன்னா வந்து சோம்பேறியா லேசி பீப்புள் தான் ஒரு வேலையை சீக்கிரமாக எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு பில்கேட்ஸ் சொன்னதாக ஒரு பாப்புலர் கோட் ஒன்று இருக்குது, கரெக்டா? அப்போ நம்ம என்ன நடப்போம், பில்கேட்ஸாக சொல்லியிருக்காருனா அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? ஏன் தெரியுமா? ஏன்னா சொன்னது வந்து பில்கேட்ஸ். ஆனால் அது உண்மையாகவே பில்கேட்ஸ்கிட்ட போய் சொன்னால் அவரே வந்து நான் சொல்லலேன்னு பில்கேட்ஸ் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. ஓகே, இது எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்பேன், நான் அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுருக்கேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் சொல்கிறேன், இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இது நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து அப்பீல் டு அத்தாரிட்டி ஃபேலசி. இதுக்கு வந்து ஒரு பேரே இருக்குது, ஓகே, அப்பீல் டு அத்தாரிட்டி ஃபேலசி. இப்போ உங்களை சுற்றி இந்த நாலு பேர் இல்லை ரெண்டு பேர், திடீர்னு வந்து அந்த அறிஞர் இப்படி ஒன்று சொன்னார், இந்த சயின்டிஸ்ட் அப்படி ஒன்று சொன்னார், இந்த மாதிரி நம்ம என்ன சொன்னாலுமே நம்ம வாயடிக்கணும், இல்லை வந்து நம்ம அவன் நம்ம முன்னாடி இன்டலெக்சுவலாக தன்னை காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தம் இல்லாத ஒரு சில ஃபேக்ட்லாம் சொல்லணும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தான், அவன்கிட்ட என்ன சொன்னான்னா ஒரு 4-5 வருஷம் எனக்கு தக்க ஞாபகத்துக்கு வந்துச்சு, மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது மெட்ரோ கார்டு எடுத்துட்டு நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு போகிறேன், நானும் அவனு தான் இங்கேருந்து யூனியனுக்கோ எங்கேயோ போகிறேன் புர்ஜுமான்லேருந்து, அப்போ என் கார்டில் வந்து காசு இல்லை அதனால் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஓகேவா? ஸோ நான் அப்படி போயிட்டு நின்றுட்டுருக்கேன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, கார்டு வந்து என்னோட நோல் கார்டு வச்சுட்டேன், என்னோடய க்ரெடிட் கார்டா டெபிட் கார்டா சம்திங் அதை வந்து நான் உள்ளே சொருகிட்டேன். ஓகேவா? அப்புறம் பின் நம்பர் அடிக்க சொல்லணும்ல, அப்போ நான் பின் நம்பரை வந்து இப்படி கையை மறைச்சிட்டு, யூஸ்வலாக வந்து பின் நம்பர் யாராவது பின்னாடி இருந்து பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு அது ஒரு பழக்கம். யூஸ்வலாக எப்போவுமே பின் நம்பர் அந்த ஏடிஎம் மிஷின்லேயும் அடிக்கும்போது இப்படி கையை வச்சு மறைச்சிக்கிட்டு இப்படி அடிப்பேன். ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இல்லை நான் இந்த மாதிரி யாராவது பார்த்துட்டாங்கண்ணா அப்படின்னா, அப்போல்லாம் கிடையாது, இப்போல்லாம் ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு, அது எப்படின்னா வந்து சும்மா உன் கார்டோட கலர் வச்சு நீ அதில் எவ்வளோ காசு இருக்குது, அது என்ன பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டு, அது என்ன பேங்க்கோட கார்டுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம், அப்படி ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. அப்போ இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய யூடியூபர் பேர் சொல்லி அவர் இப்போ தான் சொன்னார், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறான் என்கிட்ட. இது அவனுக்கும் தெரியாது. ஓகேவா? நான் சொன்னதை வந்து டம்மி பண்ணுறதுக்கு அவன் வந்து இப்படி ஒன்று சொல்கிறான், ஆனால் அவன் ஏதோ இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல அதை கேட்டிருக்கான், அதை என்கிட்ட வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் தான் வந்து அப்பீல் டு அத்தாரிட்டி ஃபேலசி. இந்த மேட்ரு எஸ் அது வந்து சொல்கிற ஃபேக்ட்டு சரியா இல்லை தப்பா அது கணக்கு இல்லை. யாரோ ஒரு பெரிய ஆள், ஒரு பப்ளிக் ஃபிகர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாலே அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ல, அதுக்கு பேர் தான் அப்பீல் டு அத்தாரிட்டி ஃபேலசி. இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ஏன் நினச்சேன்னா, நிறைய நேரங்களில் ஒரு சில செலிப்ரிட்டிஸ் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு நிறைய ஃபார்வர்ட் மெசேஜோ இல்லை வந்து நம்ம காதில் வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்றது வந்து படுது. ஆனால் நம்மளும் வந்து அவங்க சொல்லிட்டாங்களா அப்போ கரெக்டாக தான் இருக்குமே, ஐயோ அவரே சொல்லிட்டாரோ, ஐயோ அப்போ கரெக்டாக தான் இருக்கும்னு நம்மளே வந்து உண்மையை ஆராயமாக ஒத்துக்கிறோம், நம்புகிறோம், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு சில நேரம். ஸோ அது வந்து ஆராயறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, இது அவர் தான் சொல்லியிருப்பாரா இல்லையான்ற டவுட் இருந்துச்சுன்னா அது நீங்கள் இந்த காதில் கேட்டால் அந்த காதில் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இதை தான் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பட் யூ லேர்ன்ட் சம்திங் டுடே, கரெக்டாக? நம்பராவோ 89.4 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லவ் பாட்டு வந்துகிட்டு இருக்கேன்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுனா கெட்டு கெட்டு பழகுனே.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566681234.
3: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
3: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
6: இப்பவே உங்க டிக்கெட்டை UAELottery.ae வாங்குங்க.
3: Brought to you by The Game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
7: You are back. Golden song of the hour. Golden song of the hour.
3: Brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: 89.4 தமிழ் FM FM 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க.

0: இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: வெல்கம் பேக் அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நீ என்ன பண்ணுங்க, எனக்கு படார்னு ஃபோன் அடிங்க. 800-8940 இஸ் த ஃபேன்சி நம்பர். உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா? காலையிலேருந்து எனக்கு நான் இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஃபோன் அடித்து இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக அந்த பாட்டை நான் போட்டுருவேன். ஆனால் நேற்றுக்கு காலையிலேருந்து ரட்சகன் படத்தில் வந்து நெஞ்சே நெஞ்சே அந்த பாட்டு காதலே ஓடிட்டு இருக்கு. அதனால் எனக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாட்டை நான் போட்டு நானே கேட்டு பண்ணேன். எப்படி? ஹலோ
1: ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். பேர் சொல்லுங்க. யாரு யாருங்க? பேர்
1: என்னங்க?
0: அபுதாபி பயங்கர சூடுன்றாங்க.
1: பயங்கர சூடா? இங்க துபாயிலே பயங்கர சூடு.
0: துபாயை விட அபுதாபி வந்து 10% ஜாஸ்தி.
1: நம்ம வந்து யார தெரியுமா ப்ரோ நினைக்கணும், இந்த லேபர்ஸ் எல்லாம் வேலை பாக்குறாங்களே சப்ளை கம்பெனி வெளியில, அவங்கள நினைக்கணும். இந்த வெயில்ல எப்படி நம்மளா ஏசில உட்காந்துடுறோம், நம்ம டிரைவரு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதான் அவங்களுக்கு மிட் டே பிரேக் எல்லாம் தராங்களே
1: வேற
0: பாட்டு சொன்னு. இல்ல இல்ல, எனக்கும் நான் வந்து ரட்சகன்ல இருந்து வேற பாட்டு கேட்டேன், நீங்களும் ரட்சகன் சொல்லிருக்கீங்க, அதனால நான் சோனியா சோனியாவே போடுறேன். சரியா? ஜாலியா இருக்கும் அந்த பாட்டு.
1: இல்லன்னா லக்கி லக்கி சாங் போடுங்க, அவ்வளவுதான்.
0: சரி, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு.
1: தேங்க்யூ.
0: போறீங்க ரட்சகன்ல நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்கல்ல, அந்த பாட்டு, அந்த பாட்டு இல்லாம அதே படத்துல வேற பாட்டு நெக்கலி அவனுக்கு அப்படி இருக்கு எனக்கு. பட் இருந்தாலும் ஓகே, குட். அண்ட் பாட்டு வருது கேளுங்க, வந்து மீட் பண்ணுவோம் நம்ம 5 மணிக்கு மேல.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மதச்சார்பின்மைக்கு எதிராக வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்களில் கட்டாயமாக்குவதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசின் எதேச்சதிகார போக்கை கண்டிக்காது தவிக அரசு அமைதி காப்பதா என்று அவர் வினவியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசின் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும் என மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றது என்று கூறினார். இது மதச்சார்பின்மையை அடிநாதமாக கொண்டு பன்மைத்துவத்தை நாட்டின் அடையாளமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கும் இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முற்றிலும் எதிரானதாகும். அதனை வன்மையாக எதிர்க்கின்றேன் என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: சோனம் வாங்ஷுக் தனது கால வரையறையற்ற உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சசி தரூர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அரசு போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை கூடவுள்ள நாடாளுமன்றம் மாணவர்களின் பிரச்சினைகளை எடுத்துரைப்பதற்கான சரியான தளமாக இருக்கும் என்றும் ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எழுதிய திறந்த கடிதத்தில் சசி தரூர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் சகோதரருக்கு நிதி குற்ற விசாரணை பிரிவு விளக்கமறியல் உத்தரவை பெற்றுக் கொடுத்துள்ளது. விமல் வீரவங்சவின் சகோதரரான சரத் வீரவங்ச நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டார். அரசு வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர் பாணந்துறை பகுதியில் உள்ள தனது வீட்டில் தங்கியிருப்பதாக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்றபோது அவர் அங்கு இருக்கவில்லை. இன்று கம்பஹாவில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஈரானின் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 2 வணிக கப்பல்கள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தொடர்ந்து நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே முதலாவது இன்னிங்ஸில் விளையாடியதுடன் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 170 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 171 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாட ஆரம்பித்துள்ள பங்களாதேஷ் அணி சற்று முன்னர் வரை 7.6 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 58 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த அணி சார்பில் யசீர் அலி 10 ஓட்டங்களுடனும் தௌஹித் ரதோய் 12 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரப அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று மாலை மழை பெய்துள்ளது. கிழக்கு பகுதிகளில் பலத்த காற்று வீசிய நிலையில் அல் ஹய அருகே அல் ஜன் துபாய் சாலையின் சில பகுதிகளில் மழை பெய்தது. அபுதாபியின் கிழக்கு பகுதிகளில் சில இடங்களுக்கு வெப்பச்சலன மேக எச்சரிக்கையை தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று மாலை 7:30 வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: back, 5:50 on the clock, and this is the evening kadak on 89.4 Tamil FM. ரெண்டாவது மணி நேரம். இந்த 5 டு 6 எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி போயிடும், அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். ஓகேவா? இப்போ டைம் பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் நான். ஓகே, சரி வரேன், சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி யூஏஇ அப்டேட் ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So UAE வந்து they have launched higher education awards top universities கு டீச்சர்ஸ் கு. ஆமாம், ஸோ அதனால் அவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்களாம். இது வந்து மேக்ஸிமம் எஜுகேஷன் அகாடமிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஸோ அப்போ துபாயில் வந்து மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் எக்ஸிபிஷன் ஒன்று போயிட்டுருக்கு. அது வந்து செப்டம்பரில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். அதனால் யாராவது போகிறீங்க, ஊர்லேருந்து யாராவது சித்தப்பா பெரியப்பா வராங்க, அவங்கள அங்கே கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னா, செப்டம்பருக்கு முன்னாடியே வர வச்சு அவங்கள ஊரெலாம் சுற்றி காட்டி மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சருக்கு அடியில் நின்று ரெண்டு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஃப்ரேம் போட்டு ஊருக்கு அனுப்பி வச்சுருங்க. ஏன்னா வந்து இந்த எக்ஸிபிஷன் முடிய போகுது, கரெக்டாக?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: எனக்கு உண்மையாவே இது கேட்கணும்னு கொஞ்ச நாளா ஒரு யோசனை. சரியா, இப்போ வந்து இப்போதான் அந்த ஜூன் மாசம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஜூன் 2nd திங்கக்கிழமை, அப்படி 2nd திங்கக்கிழமையா இருந்துச்சு. ஓகே, அப்போ திடீர்னு பார்த்தா இப்போ இன்றைக்கி டேட்டை பார்த்தா ஜூலை 15, 1.5 ஓடினதே எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் திங்கள் செவ்வாய் ஃபாஸ்ட்டாக போயிடும், புதன் வியாழன் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்ட்டாக போயிடும், சனி ஞாயிற்றுக்கிழமை அதை விட வேகமாக போயிடும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல இப்படி போகுண்டா டைமு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளில் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே காத்தா கரைஞ்சிருது. இந்த டைம் ஏங்க, இப்போ 7 எந்திரிச்சேங்க, படாருன்னு பார்த்தா 12:30 போச்சு. அப்புறம் டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு மாதிரி போகும். ஸோ இப்போ உங்களுக்கு அப்படி இருக்கும்ல, அதுக்கு என்ன ரீசன்? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 7:30 எந்திரிப்பேன், சரியா? அப்படியே 6:00 எந்திரிச்சு அப்படியே ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு பால்கனியில் போயிட்டு வெயில் காஞ்சிட்டு அப்புறம் காஃபி கீஃபி குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு 9 ஆகிடும் அதுக்குள்ளே. ஐயோ இல்லைங்க, தப்பான பட்டு நம்பிக்கணும். ஓகே, இது எப்படின்னா, இது எப்படா எனக்கு மட்டும் தான் இப்படி போதா டைம்னு எனக்கு இருக்கும் சில நேரம். இதே ஆக்டிவிட்டி ஏன்னா ஊரில் பண்ணுவேன், வால்பாறை போய் கோயம்புத்தூர் பண்ணி 7:30 எந்திருப்பேன், சரியா? எந்திரிப்பேன், அப்புறம் வந்து போய் பேப்பர் படிப்பேன், அப்புறம் நாய்க்குட்டி கூட விளாடுவேன், எங்கள் அப்பா அம்மா வருவாங்க, எல்லாம் பேசிக்கிட்டுலாம் இருப்பேன், காஃபி குடிப்பேன், டிவி பார்ப்பேன், 7:45 தான் இருக்கும். அதே ஆக்டிவிட்டி இங்கே போனால் 10:30 ஆகிடுது. இது எனக்கு என்னன்னே புரியல. ஸோ ஒரு நாளில் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு போகிறதே தெரிய மாட்டேது, காத்தா கரைஞ்சிருது. எனக்கு வந்து இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி பார்ப்போம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் தான் உங்கள் சரக்கு மற்றும் சேவை.
0: நீங்க சொல்லி சொல்லிய வீக்கெண்ட் இல்லாதப்ப கூட சும்மா இருக்கிறவங்க கையை உதற வச்சிருக்கீங்க. நீ
2: போயிடும்.
0: ஆமாங்க, இல்ல இப்ப பரவாயில்ல, இப்ப எனக்கு மட்டும்தான் நினைச்சேன்.
2: எல்லாரும் 5 காலி ஆயிரும்.
0: ஆமா, 6:30 இருக்கும், கீழே குடிச்சு நிமிந்தீங்கன்னா 7:00 ஆயிருக்கும்.
2: ஆமா, 6:30 இருக்கும், அப்படி எந்திரிச்சு என்னடா அப்படின்னு யோசிப்பா, அதுக்குள்ள பார்த்தா 7:00 ஆயிரும்.
0: 250 ரீல் பாத்திருப்பீங்க அதுல. அப்புறம் இன்னொரு டைமிங்,
2: இன்னொரு டைமிங் வந்து காலையில 8:00 ஆபீஸ் லாகின் பண்ணுவேன். லாகின் பண்ணனா அடுத்து 10:00 வந்து அதே மாதிரிதான், காமன் நேரத்துல 10:00 ஆயிரும்.
0: 7:00 நீங்க வந்து, சரி எவ்வளவு நேரம் உங்க ஆபீஸ்க்கு?
2: எனக்கு 15 ஜேவிசில இருந்து ஜெபல் அலி.
0: ஜேவிசில தான் இருக்கீங்களா நீங்க?
2: நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், எங்க கடை பக்கத்துலதான் உங்க வீடு இருக்குதுன்னு.
0: ஹலோ ஹலோ, நான் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கடையவே கொண்டு வந்தீங்க, தெரியும்ல?
2: ஐயா ரெண்டும் ஒண்ணுதாங்க ஐயா, இப்ப டிராமா வீடு என்ன தெரியுமா இல்ல எங்க கடைன்னா தெரியுமா? இல்ல
0: உங்க கடைன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், உங்க கடை தெரியாதா? சரி ஓகே, நன்றி.
2: ஜோவிசி டு இங்க ஜவலலி எனக்கு.
0: ஓகே ஓகே,
2: கரெக்ட்டா ஒரு 15-20 ஆகும், அவ்வளவுதான்.
0: ஓகே ஓகே ஓகே,
2: 8:00 லாகின் பண்ணுவேன், அது டக்கு டக்கு டக்குன்னு 10:00 ஒரு 2 நேரம் போறது, ஒரு கால் மணி நேரம் போற மாதிரி.
0: 6:30 to 10 வரைக்கும் சொல்லலாம் உங்களுக்கு அப்ப கணக்கு. போடாம போனை தொடாமல் நான் ஏதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கும் அந்த டைம். பத்து நிமிஷம்னாலும் பத்து நிமிஷம் ஒர்த்தாக இருக்கும். ஃபோனை என்றைக்கு கையில் எடுத்து வைக்கிறனோ முக்கால் மணி நேரம் போகிறதே தெரியும். சரி, ரெண்டு பாட்டு வருது கேளுங்க, அதை பற்றி பேசுவோம். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: சென்னையில பட்டயக்கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 0566681234.
4: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?

0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
2: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 529 வெல்கம் பேக் நம்ம பிராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து டைமுங்கிறது இப்படி போயிடுது. இந்த வருஷம் ஆரம்பிச்சதே தெரியல, ஜூலை 15 ஆகிப்போச்சு. 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் மிட்டில் இருக்கும், 6.5 மாதம் முடிஞ்சுது, இன்னும் நாளைக்கு ஆகிடுச்சு. இன்னைக்கு நைட்டு 12 மணியை தாண்டிடுச்சு அப்படின்னா, இந்த வருஷத்தில் முக்கால்வாசி முக்கால்வாசி அப்படி வராது கணக்கு, பட் ஓகே, வருஷத்தில் பாதிக்கு மேலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, அதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளில் எந்த டைம் வந்து போகிறதே தெரிய மாட்டேதுப்பா. காலில் எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிக்கிறேன்ப்பா, 10 மணி ஆகிறதே தெரில, அப்படி இருக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு டைமிங், அது என்னன்றதா கேட்கணும்னு நினச்சேன். ஆ, சொல்லுங்க யார் இருக்கி? ஓன் அட்டனே பண்ணலையா? நான் பண்ண பேசிக்கிட்டு இருக்கேன்.
1: ஹலோ.
0: ஆ, ஹலோ.
1: என்னது?
0: நான் என்ன கடவுளா? இல்லை, எனக்கு வந்து இது வேண்டாம், எனக்கு அது வேணும்ன்றீங்க என்கிட்ட. எனக்கும் அதையா வேணும், ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி தூங்கி, தெரியுமா எனக்கு எவ்வளோ புறமையாக இருக்குது தெரியுமா அது கேட்கறதுக்கு. ரெண்டு நாள் மூணு நாள் தூங்குற அளவுக்கு வேலை இல்லாமல் வெட்டியா இருந்தீங்களா அந்த டைம்ல? இப்போ கிடையாதுன்னு
1: நினைக்கிறேன்.
0: எப்படிங்க அவ்வளோ நேரம் அப்படி தூக்கம் வருது?
1: அப்படிதான்
0: உங்களுக்கு ஏ தெரியல தானே, உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் நேத்து காண்டாக்ட் பண்ணேன், நேத்து வந்துட்டு இது தெரியலன்னு சொல்லிட்டு, டாபிக் தெரியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு
0: போயிட்டீங்க. இன்னைக்கும் அப்படிதான் நடந்திருக்கும், டாபிக் தெரியலனா. ஓகே, வெரி குட், நீங்க ஆன்சர்
1: பண்ணிட்டீங்க.
0: ஓகே, தேங்க்யூ ஃபயாஸ். ஏதோ சொல்லுவீங்களா? இல்ல
1: இல்ல, நான் எதுவும் சொல்ல வரல.
0: ஓகே,
1: நான் அடிக்கடி காண்டாக்ட் பண்ணுவேன், பட் ஆனா நிவேதாக்கு போன் பண்றப்ப நான் என் பேர் சொன்னதே இல்ல.
0: உங்களுக்கு பேர் சொல்லிருக்கேன். ஏன் சொன்னதே இல்ல நிவேதா கிட்ட? வெக்கவா?
1: வெக்கவும்லாம் கிடையாது.
0: பின்ன
1: சும்மா போன் அடிச்சு போன் அடிச்சு மிஸ்டர் எப்போ சொல்லிட்டு வச்சிருவாரு,
0: வெறும் பதில மட்டும் சொல்லிட்டு வச்சிருது. என்ன
1: பதில்? பேர் கேட்டா மிஸ்டர் எஃப்.
0: மிஸ்டர் எஃப் னு சொல்வீங்களா? ஏன்டே அப்ப
1: சரி, உங்கள நம்ம நீங்க வந்து நம்ம அட்டி மாதிரி தெரியுது.
0: ஓ, நம்ம ஒரு கேங் மெம்பர் மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு?
1: கேங் கேங் மெம்பர் மாதிரி.
0: ஐம் சோ ஹாப்பி.
1: ஓ
0: மேன், ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவர் ஒன் ஆஃப் ஆர் அவருடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் ஆகுதா என்கிட்ட பேசும்போது, அதனால் மனசு வந்து பேர் சொல்லியிருக்காரு. ஹவு நைஸ் டு ஹியர் ஆல் தோஸ் திங்ஸ். சரி, ஓகே. 90s நாட் அவுட்டில் நினைவிருக்கும் வரையில் இருந்து பாட்டும், அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல பேட்டல இருந்து இன்னொரு பாட்டு வருது. ஆனால் அது கூட கோல்ட் ரேட் என்ன
2: இன்று தங்கத்தின் விலை? Brought to you by Ain Gold Wallet. La, neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: சதா சதா, நீ என்ன ரேட்டு? இன்னைக்கு 489.25 489 25 ஃபார் 1 கிராம் ஆஃப் 24 கேரட் தங்கம், 24 கேரட். ஓகே, அண்ட் ஃபார் 22 கேரட் இட்ஸ் 453 திரம்ஸ், 22 வந்து 453 திரம்ஸ். ரைட்டு, 90s நாட் அவுட்ல உத்திகின்னு கடிச்சுக்க.
2: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம்மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
3: நிக்கனா 91 போடு.
2: என்னது? 90s not out. 90s
4: not out. சாதரனனனனா
5: ஐயா
4: தனனனனனா
5: ரசா
4: ததனீனனா
6: அவாஸ் உடாத நவாஸ்
4: தனனனனனா
6: தொரடே நோதுரா
4: தோ வண்டம்பா

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ், அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
5: ஹாய் மாலினி, ஐம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
6: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிடாதீங்க.
4: கால் 0566681234.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா. ஓகே, வெல்கம் பேக். இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து தினம் தினம் வந்து சம் ஆஃப் த ஒரு சில மெசேஜஸ்லாம் வரும். அதில் வந்து ரெகுலராக நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மெசேஜாக எனக்கு வந்துடும். அது எப்படி வரும்னா, எனக்கு சில நேரம் வந்து கோவம் வரும் அந்த மெசேஜ்லாம் ரீட் பண்ணும்போது. சில நேரம் வந்து சரி இவங்களுக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரில போல இருக்குன்னு நானே நினச்சிப்பேன். வச்சுக்கோங்களேன், அது என்னென்னா, இப்போ இன்றைக்கி காலைல ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ தான் துபாய்க்கு வந்திருக்கேன், இப்போ தான் படித்து முடித்தேன், இதான் மெசேஜ். ஓகே, ஆ இப்போ தான் படித்து முடித்தேன், கல்யாணம் ஆகி வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதாச்சும் ஆர்ஜே வேலை ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு வாய்ஸ் நோட்டில் அப்படியே கேட்டிருக்காங்க. எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, இது எந்த வேலை வேணால் இருக்கலாம், ஏன்னா ஆர்ஜே ஆகிறதுனா அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கஷ்டமாக இருக்கலாம், சில பேர் ஈஸியாக இருக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் செய்கிற வேலையை வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் ரொம்ப வெட்டியாக இருக்கேன், அதனால் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கம்பெனியில் டிரைவராக இருக்கலாம், ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு டைம் போகல, இல்லைடா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வெட்டியாக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு பொழுது போகலன்றதுக்காகலாம் ஒரு வேலை செய்கிறதுக்கு வேண்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கேட்பீங்களான்னு இருந்தது. ஏன்னா ஆன் தி அதர் ஹேண்ட், அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அவன் நாயா பேயா ராப்பகலாக கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தராக பிடிச்சி திறமையை காட்டி அப்பவும் வாய்ப்பு கிடைக்காம என்னென்னமோ பண்ணி ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிறான். ஓகே, அவ்வளோ கஷ்டப்பட்டு அது எந்த, நான் இப்போ சொல்கிறேன், நான் என் வேலைக்கு சொல்ல எல்லா வேலையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இது தகும். அதை வந்து யாரோ ஒருத்தர், நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதாச்சும் நீங்கள் செய்கிறீங்களா அந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஸோ இரிட்டேட்டிங் டு ஃபேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ். ஸோ யா இப்போ யாராவது இப்போ அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பினவங்க யாராவது கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் யாருக்கிட்டையும் போய் இப்படி வேலை கேட்காதீங்க, உங்களுக்கு வேலை வேலை இல்லை, பேசவே விட மாட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் செய்கிற வேலையை ரொம்ப ஏதோ சாதாரணமாக ஏதோ கேட்டவனுமே கிடைக்கிற ஒரு வேலை மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அந்த மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இப்போ நானே வந்து, நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரக் ஓட்டுறீங்க, நான் எனக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போர் அடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து எனக்கு இந்த ட்ரக் ஓட்டுற வேலையை கொஞ்சம் கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி காண்டாக இருக்கும்ல, ஏண்டா நான் வந்து டிராஃபிக்கில் எப்படி ஓட்டிகிட்ருக்கேன், ஒவ்வொரு இடம் ஒருத்தருக்கும் இடஞ்சல் கொடுக்காமல் ப்ராப்பராக ரூல்ஸை மதித்து நீ அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டே அந்த வேலையுன்னு உங்களுக்கு தோணும்ல, அதே தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, எனிவேஸ், ஹலோ வணக்கம், என்ன என்ன இது, வணக்கம் சொன்ன உடனே கட் ஆயிடுது லைன் இன்னைக்கு. ஹலோ, இல்லை இப்போ கட் ஆகாது. ஹலோ, சொல்லுங்க சார், வணக்கம் சார். ஆ ஆமாங்க, நீங்கள் யாரு?
1: அமித் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க அமித்.
1: நிறைய வாட்டி ஆனா வந்து இப்பதான் உங்களோட பேச முடிஞ்சு, நிறைய வாட்டி தேங்க்யூ. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஷோ, இட்ஸ் நோன் ஃபேக்ட். ஓகே, இது ஒண்ணும் சொல்றதுக்கெல்லாம் இல்ல. ஓகே, அப்புறம் இந்த உங்களோட ஜோக்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த ரீல்ஸ்ல ஏதோ ஒரு நேற்றுதான் பார்த்தேன், ஒரு ஜோக்ஸ் எல்லாம் சொல்றீங்க, லைக் ஏதோ சின்னம்மாக்கு வந்து மினிமம்
0: அப்படின்னு
1: சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட சேர்ந்து இன்னொரு ஜோக் கூட ஒண்ணு இருந்துச்சு, ரொம்ப கிரியேட்டிவா இருந்துச்சு. ஆனா மொக்க ஜோக்குன்னு சொல்லி சொல்றீங்க, பட் ஆனா நல்லா கிரியேட்டிவா இருந்துச்சு. ஓகே, வெரி நைஸ். ஓகே, இப்ப எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இருக்கா அந்த
0: டைம்
1: பத்தி?
0: டைம் அதான் ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நாள்ல எந்த டைம் வந்து உங்களுக்கு இப்படி ஆயிடுது, இப்படி போகுது, உங்களுக்கு சொடக்க போடுற மாதிரி ஃபைவ் ஹவர்ஸா இருக்கும், ஆனா டூ மினிட்ஸ்ல போயிருக்கும் உங்களுக்கு.
1: செவன்டீன் இயர்ஸா ஃபேமிலி என்னோட தான் இருந்தாங்க சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் இப்போ துபாயில வந்து ஒரு எயிட் இயர்ஸ், மூணு பசங்க, மூணுமே வீட்டுல போயிட்டு அவங்க இப்ப போனதுக்கு அப்புறம் பயங்கரமா டைம் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல.
0: நிறைய டைம் இருக்கு இப்ப உங்க கையில,
1: டைம் இருக்கு, ஆனா வந்து எல்லாமே மொபைல்லயே போகுது. சரி, ப்ரொடக்டிவிட்டியா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸா பார்த்து, அங்கலன் சிக்கன், அந்த சிக்கன், இந்த சிக்கன் சொல்லிட்டு, சரி மொபைலே இருக்க வேணா.
0: ஐயோ, என்ன பேச பேச கட் ஆயிடுச்சு. ஹலோ மிஸ்டர் ஹமீத்.
1: சரி, கேக்குதா?
0: கேக்குது. இப்ப வந்து டைம் வந்து குக்கிங் வீடியோஸ் பார்த்து கழிச்சிட்டு இருக்கீங்க, அதானே சொல்ல வந்தீங்க? ஜிம் போறீங்களா? டு யூ டு எனி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஜிம் ஏதாச்சும்?
1: இல்ல, நான் நல்ல weight ஒரு 96 kg இருப்பேன் வந்து. ஆனா அது போறதுக்கு இல்ல, வருவேன் கரெக்டா இஞ்சி தட்டி டீ போடுவேன். அதே பார்க்கும் போது உங்க ரீல் பாத்துக்கிட்டு அப்படியே நினப்போ அடிக்கடி வந்துட்டு இருக்கு, இதையும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா பாக்கும்போது பார்த்தோம்னா டைம் வந்து 9:30-10:00 ஆயிருது, டயர்டும் ஆயிருது. இத கிளீன் பண்ணவா, அதை கிளீன் பண்ணவா,
0: நீங்க வந்து
1: ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரியா
0: இருக்கு.
1: Definitely. வந்து பண்றதுக்கு டைம் போயிருது. எனிவே
0: ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. திட்டாதீங்க, 4-5 வாட்டி ட்ரை பண்ணீங்களா லைன் கிடைச்சிரும்.

0: ஓகே ஓகே
1: ஓகே கால் பண்ணாங்க, சம்பந்தமே சம்பந்தம் இல்லாம
0: சிரிச்சிட்டாங்க.
1: தனமா இருக்கிறது தெரிஞ்சிக்க, அந்த பின்னாடி வேற டொங் டொங்னு ஒரு மியூசிக் இருக்கும் தெரியுமா, அத வேற உங்க ஆள் போட்டுட்டே இருந்தாப்ல. சரி, அவங்க தெரிஞ்சா ஒரு கர்ச்சீஃப் மட்டும் வாங்கி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருங்க,
0: அவ்வளவுதானே. ஓகே, கர்ச்சீஃப் தானே, கமர்ஷியல் பிரேக் பிடிச்சதுமே கொடுத்துடலாம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
4: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 0566 81234.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு காதல் கதை சொல்றேன், பட் நீ நினைக்கிற மாதிரி ஜிவிஎம் ஸ்டைல்ல இல்ல, நம்ம லோக்கி அண்ட் ஆன் பவம் டைரக்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படி ஒரு வாரான கதை. சாண்டி பாய், அந்த பாட்டை போடுங்களேன்.

0: சாங் ஆஃப் தி இயர்ல. ஓகே ஓகே ஓகே, சரி நான் சொல்கிறது நல்லா கேட்டீங்க. ஓகே, இந்த யூஏஇ லாட்ரி டாட் ஏஇ இன்னைக்கு வந்து லக்கி ட்ரா, லக்கி டே ட்ரா, அதாவது புதன்கிழமை சனிக்கிழமை வந்து லக்கி டே ட்ரா வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து இந்த யூஏஇ லாட்ரி டாட் ஏஇக்குள்ளே உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் டிக்கெட்ஸ் வாங்கி 30 மில்லியன் வரைக்கும் ஜெயிக்கலாம். ஸோ போன மாதம் நேபாளில் இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருந்தார், இந்த மாதம் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கார், நம்ம ஊருக்காரர் தான் ஜெயிச்சிருக்கிறார். ஓகே, ஸோ அந்த மாதிரி சில இந்த மாதிரி லாட்ரி இந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கும் ஓகே நமக்கு ஒரு லக் அடிக்கும் போலையே அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும். ப்ளீஸ் கேரி தட் ஹோப் அண்ட் த யூஏஇ லாட்ரி டாட் ஏஇயில் போய் டிக்கெட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யா, தட்ஸ் இட். ஐ வில் சீ யூ கைஸ் ஆஃப்டர் 5 or 6 o'clock. திஸ் இஸ் பிராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ்.
1: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.

பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா. வெல்கம் பேக், நான் பிராவோ. யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இப்படி புதுசாக ஒரு பாட்டு கேட்டிங்களா? சில்லா

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: பக்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரான்கள் மூலம் பக்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் நாடுகளை இலக்காக வைத்து ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இந்த விரோத தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் என்றும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீரில் ஏற்பட்ட மோதலில் 9 பேர் உயிரிழந்தனர். அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக அப்பகுதியின் தலைநகரான முசஃபராபாத் நோக்கி திட்டமிடப்பட்டிருந்த போராட்ட பேரணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ராவல்கோட் நகரின் புறநகர் பகுதியில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் ஒரு வீட்டில் சோதனை நடத்தினர். இதன்போது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முறைகேடு வழக்கில் தம்மை இணைத்தது தாவைக்கா அரசின் திட்டமிட்ட செயல் என்று விசாரணைக்கு பின்னர் ஏவா வேலு தெரிவித்தார். எனக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. தாவைக்கா அரசு என்னை திட்டமிட்டு இந்த வழக்கில் இணைத்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகினார். அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: உள்நாட்டிலேயே யூரியா உற்பத்தி செய்ய புதிய திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உட்கட்டமைப்பு, செமிகண்டக்டர்கள், செல்போன் உற்பத்தி, உர உற்பத்தி மற்றும் ரயில்வே விரிவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 7 முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக யூரியாவுக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கை திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2026 கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் விண்ணப்பிக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நிகழ்நிலை ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்காலப்பகுதியில் தேசிய அடையாள அட்டை இல்லாத பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கு விண்ணப்ப ஒழுங்குமுறைக்கான அறிவுறுத்தல்கள் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டி20 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய ஜிம்பாப்வே 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 170 ஓட்டங்களை பெற்றது. 171 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பங்களாதேஷ் அணி 19 ஓவர்களில் 138 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஜிம்பாப்வே அணி 32 ஓட்டங்களினால் வெற்றியீட்டியது. இதற்கமைய 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடர் ஜிம்பாப்வே 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
3: तुझे कैसे बुलाया तूने?
4: Rolex. Rolex.
5: Sir.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்
6: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.
7: Okay, once again.

0: இசை
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்
2: brought you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: The evening karak traffic la maatna unna time pass panna vekkatta gadagadna chai nu kudichu onne vai panni kaatta the evening karak

0: வெல்கம் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து ஸோ எப்படி சொல்கிறது, நம்மளாம் இங்கே சந்தோஷமாக சேஃப்டியாக பல விதமான நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த கண்ட்ரி மூலமாக நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கண்ட்ரியுடைய லீடர்ஷிப் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வாழ்க்கையில், நம்ம செய்கிற வேலையில், நம்மளுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாத்துலேயுமே. ஸோ இன்றைக்கி வந்து அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து பிறந்த நாள், சரியா? ஸோ ஹிஸ் ஹைனஸ் அவருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ மனதார நம்ம வந்து வில் கீப் வில் டெல் ஹிம் த ஹாப்பி பர்த்டே டு ஆர் டியரஸ்ட் ரூலர். ஓகே, எனவே சார், ரெண்டு பாட்டு வருது. அண்டு பாட்டுக்கு முன்னாடி நான் வந்து போன ஹவரில் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள். சில நேரம் அஞ்சு நிமிஷங்கிறது பட்டுன்னு, அஞ்சு நிமிஷங்கிறது அஞ்சு நிமிஷமாக நமக்கு ஃபீல் ஆகுறது இல்லை இல்லையா, சட்டுன்னு போயிடுது. ஆனால் இதே ஒரு போரிங் கான்வர்சேஷன் இல்லை, யார்கிட்டையாவது வந்து பேசிகிட்டு இருக்கோம், மொக்கையாக இருக்குது அப்படின்னா சார், அந்த அஞ்சு நிமிஷங்கிறது பெருசாக தெரியும். அதே மாதிரி அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், அஞ்சு மணி நேரம், இதுவும் இதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது இப்போ இதே மாதிரி ஒரு நாளைக்கு இன்ன டே எந்த டைம் வந்து உங்களுக்கு இவ்வளோ வேகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கேட்க ஆரம்பித்தேன். நான் சும்மா தான் கேட்டேன் ஆக்சுவலி. நிறைய பேருக்கு இது ஆன்சர்லாம் பண்ண மாட்டாங்க போலயே, ஏன்னா சிலதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தோணும் நான் நினச்சிட்ருப்பேன், ஆனால் கிடையாது. ஒருத்தர் பாருங்கள், காலைல 6:30 எந்திரிப்பேன், 10 மணி வரைக்கும் எப்படி டைம் போகுன்னே தெரியாது, 10 மணிக்கு மேலே மெதுவாக தான் போகும். அது எப்படி டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணுதோ, எனக்கு இந்த டைம் ட்ராவல் மேலெலாம் பயங்கர நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இதுவுமே அப்படி தான் ஃபீல் ஆகும். நம்ம ஃபோன் எடுத்து கையில் இப்படி வச்சா 20 நிமிஷம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு 3:30 ஸ்டுடியோக்குள்ளே வருவேன், சரியா? அப்போது நம்ம கிருஷ்ணி பிரியாலாம் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டுலாம் இருப்போம், பேசுவோம், அதுக்கப்புறம் ஃபோனை நோண்டுவோம், பேசுவோம், ஃபோனை திடீர்னு பார்த்தா 4 மணி ஆகிடும். இது எப்பறம் 1/2 மணி நேரம் இப்போ தான் வந்து உட்காந்த மாதிரி இருக்கும், 2 நிமிஷம் தான் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் ஆஃப் த டே வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்குன்னு கேட்க ஆரம்பித்தோம். 800-8940 ஃபோன் அடிங்க. இப்போ UAE அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ கோல்டு ப்ரைஸ் இப்படியே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வென்ஸ்டே காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது, ஆனால் அப்படியே சாயங்காலம் ஆக இறங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா நேத்தி கூட 493 கிட்டே இருந்துச்சு, நேத்திக்கு ஆல்மோஸ்ட் 490 ப்ளஸில் இருந்தது, இன்றைக்கி இறங்கிருச்சு. ஸோ இப்போ அடுத்த ஒரு 10 நாளைக்கு இப்படி இருக்க சான்சஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, கோல்டு ஈல்டு வாங்கணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த 10 நாள் நல்ல ஒரு டைம். ஏன்னா இப்போ விலை கம்மியாக இருக்குது, ஒரே ரேட்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 483 ஆகுது, 495 வரைக்கும் வருது, மிஞ்சி மிஞ்சி போனால் 500 வருது, திருப்பி இறங்குது. ஸோ மிட் ஆஃப் த வீக்கில் கோல்டு வாங்குறது பெட்டர். ஏன்னா வந்து வீக்கெண்டில் இன்னும் கொஞ்சம் பட்டு பட்டுன்னு ஏறிடும், ஏன்னா வீக்கெண்டில் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, வந்து கடைக்கு வந்து வாங்குவாங்கங்கிற ஒரு அப்படி ஒரு லாஜிக் இருக்கிறதுனால. ஸோ யா, சூஸ் வைஸ்லி, திங்க் வெல் அண்ட் பை கோல்டு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: So once again, a very very happy birthday to His Highness Sheikh Mohammed bin Rashid Al Maktoum and Vice President and Prime Minister of the UAE and ruler of Dubai. என்ன சொல்லணும், தேங்க்யூ தான் சொல்லணும். அதுவே அதுதான் மனசுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஃபார் மெனி திங்ஸ், ஃபார் மெனி திங்ஸ். ஓகே, எனிவேஸ், பாட்டு வருது கேளுங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வெளிய போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
2: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
1: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 05666-81234. புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 6:25 வெல்கம் பேக். அண்ட் ஒரு நாளில் ஒரு டைம், ஏதாவது ஒரு டைம் வந்து உங்களுக்கு இப்படி கேட்குதா சொடக்கு போடுற சத்தம் அப்படி போயிருக்கும். அது வந்து 3 மணி நேரமாக இருக்கலாம், 5 மணி நேரமாக இருக்கலாம், ஈவன் 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் கூட இருக்கலாம். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் எனக்கு போகிறதே தெரிய மாட்டேங்குதுப்பா ஒரு நாளைக்கு அப்படின்னா என்ன டைமாக இருக்கும் உங்கள் லைஃப்பை பொறுத்த அளவுக்கு. அதை தான் இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறோமான்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன எனக்கு ஃபோனை போட்டு அங்கே ஏதோ பெட்டி நவுத்திட்டு இருக்கீங்க? சரி சரி, ஓகே ஓகே, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சொல்லுங்க.
0: வேகமா போகுது புரியல,
1: என்னதான்
0: நினைச்ச எப்ப வேலை முடியும் உங்களுக்கு?
1: 5 மணிக்கு முடியும், 6 மணிக்கு முடியும்.
0: இப்ப முடிஞ்சுதா இல்லையா?
1: முடிஞ்சு கிளம்பி போயிட்டு.
0: இப்ப நீங்க முடிஞ்சு இப்ப 6:30 கூட உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல வரீங்க தானே?
1: அரை மணி நேரம்
0: இந்த நோய்க்கு நான் எங்கடா போய் குணத்தை நான் வந்து இதுக்கு மருந்து சொல்லுவேன். சரி ஓகே, வணக்கம். நல்லா இருக்கே, யார் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன டைம் இந்த மாதிரி? அருண், என்ன இந்த மாதிரி டைம்? மெதுவா யோசிச்சு பதில் சொல்லுவீங்க போலயே. எனக்கும் கேட்க மாட்டேங்குது. அடடா, லைன் கட் ஆகி போச்சு. நான் பேசுறது கேக்குதான்னு தெரியலையே. கேக்குதா?
1: நோய்வாய்ப்பட்டு வர நோயாளிகளுக்கும்
0: பெரிய சம்பந்தம் கிடையாது அப்படிதானே?
1: நோய்வாய்ப்பு சம்பந்தம் கிடையாது.
0: என்னையாதான் உடம்புல பிரச்சனையானா வர்றதுக்கு முன்னாடி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவருக்கு வந்து 48 வயசு ஆகுது. மனுஷன் கிண்ணு இருப்பாரு. நான் ஓ இதுதான் சீக்ரெட்னு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால அப்பப்போ போய் இதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க. இப்போ மாமா மாமா பாட்டு வருது,
2: பொண்ணை கொடு மாமா.
0: இதே தான் எங்கள் மாமா கிட்டையும் கேட்டேன்.
2: மேலும் கொட்டினா தாலி கட்டலாமா?
0: ஆனா எங்க அக்காவுக்கு 15 வயசு ஜாஸ்தியா இருந்தது.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு திரஹாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்ட்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 058-681-5179.
5: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
1: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், கிரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
1: கால் 0433555139.

0: ஷோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இதுவா நம்ம ஆபீஸ்? இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் கான்டாக்ட் பண்ணுங்க.
2: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ், ரீடெயில் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
1: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
3: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
5: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda prime spot la unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: Back 653 and this is Bravo. You're listening to 89.4 Tamil FM, number radio, number music. The matter enna appadina ungala edha paattu vena appadina phone adichu kekkalam neenga 800-8940 okay va na or 4 second tharwa 1 2 3 4 romba vegama poittanum ena paattu nu ketta usually vandu thaapala odasthu varuvinga nee enna seri illaya. நீ ரொம்ப ரெஸ்பான்ஸ் டல்லா இருக்கே. ஓகே, ஒருத்தர் இருக்கார் என்ன நம்பி, ஒருத்தர் வந்திருக்காரு. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
3: ஜனநாயகன்ல இருந்து ஒரு பேரே வரலாறு.
2: ஓடு மனுஷன் எப்படி ஒரு பாட்டு கேட்டாரு பாருங்க, ஒரு பேரே வரலாறு. அப்புறம் என்ன வரும்? நல்லா இருக்கேன், உங்க பேர் சொல்லுங்க.
3: வெங்கடேஷ், அபுதாபில இருந்து.
2: மிஸ்டர் வெங்கடேஷ், ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பேரே வரலாறு, அந்த பாட்டு ஏதோ ஒரு கிளிச்சில் இருக்கு போலயே. ஆனால் அந்த பாட்டு நான் கண்டிப்பாக இந்த ஷோ முடியறதுக்குள்ள எடுத்து போடுவேன். ஓகே எனக்கு வரல கடைசியில பாட்டுலாம் இருக்கு, பாட்டுலாம் இல்லாம இருக்குமா? பாட்டு வருது கேளுங்க.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: மனசு தொட்டு மிட்டு.
0: கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக வெற்றிக் கழக அரசின் நடவடிக்கைகளுக்கு இயக்குநர் ப. ரஞ்சித் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை எதிர்த்த மனுவை தவிக்க அரசு திரும்ப பெற்றுள்ளதை இயக்குநர் ப. ரஞ்சித் வரவேற்றுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளதுடன், மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை மாற்றுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ள நிலைப்பாட்டை நீலம் பண்பாட்டு மையம் முழு மனதுடன் வரவேற்கின்றது என்று கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக உண்மை முழுமையாக வெளிக்கொணரப்பட்டு இந்த கொலையின் பின்னணியில் உள்ள சதியில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெற வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளின் எதிர்பார்ப்பாகும் என்று ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திரமோடி புகழாரம் சூட்டினார். தனது வாழ்வை தேச கட்டமைப்புக்காக அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று பிரதமர் நரேந்திரமோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகின்றது. இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவராகவும் சிறந்த பொது வாழ்வு ஆளுமையாகவும் திகழ்ந்த அவர் தனது வாழ்வை தேச கட்டமைப்புக்காக அர்ப்பணித்தவர். கல்வி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நலன் ஆகியவற்றில் அவர் கொண்டிருந்த உறுதியான அர்ப்பணிப்பு எதிர்கால தலைமுறைகளுக்கு இன்றும் வழிகாட்டியாக திகழ்கின்றது என்று பிரதமர் நரேந்திரமோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார்.
2: இலங்கை செய்திகள்.
3: உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பிரதி மேயர் அல்லது உப தவிசாளராக தேர்வு செய்யப்படும் அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்துடனான 6 நாட்கள் விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய நிறுவன ஆவணக்கோவையின் உப பிரிவை திருத்தி வெளியிடப்பட்ட 2021 ஜூன் 25 இடப்பட்ட 12/2021 இலக்க அரச நிர்வாக சுற்றறிக்கையை மேலும் திருத்தி புதிய விதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 2026 ஜூன் 22 நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நிறுவன ஆணைக்கோவையின் 12வது அத்தியாயத்தில் உப பிரிவொன்றும் சேர்க்கப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் மெட்ரோ நிலையம் ஒன்றில் அசுத்தமான நிலையில் இருந்த வழிகாட்டி பலகை குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த குடியிருப்பாளர் ஒருவரை துபாய் நாகரிக குழு கௌரவித்துள்ளது. நகரின் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுச்சூழல் மற்றும் நகர்ப்புற அமைப்பை பாதுகாக்க உதவும் குடிமை பொறுப்புணர்வை இந்த செயல் பிரதிபலிக்கின்றது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட குடியிருப்பாளர் மெட்ரோ நிலையத்தில் இருந்த அழுக்கடைந்த வழிகாட்டி பலகையை கவனித்து அதை சுத்தம் செய்யும் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார். சொத்துக்களை பாதுகாப்பதில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியம் என்பதை இந்நிகழ்வு எடுத்துக் காட்டுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.
2: உலகச் செய்திகள்.
3: கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா தொற்று எண்ணிக்கை 2000 கடந்தது. மேலும் பல சுகாதார பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொங்கோ ஜனநாயக குடியரசின் இடூரி மாகாணத்தில் ஊதியம் வழங்கப்படாததை எதிர்த்து சுகாதார பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள எபோலா வைரஸ் பரவலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 754 உயர்வடைந்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 2வது அரையிறுதி ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதில் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டியில் வெற்றியீட்டும் அணி எதிர்வரும் 19வது தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் பல பரீட்சை நடத்தவுள்ளது. நேற்று நடைபெற்ற பிரான்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஸ்பெயின் அணி முதல் அரையிறுதி ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. தோல்வியடைந்த பிரான்ஸ் அணி 3வது இடத்துக்கான போட்டியில் விளையாடவுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: வச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தளபதி back to the evening kadak on 89.4 tamil fm janalagan nu or padam vandu varapogudhu andha padathula vandu ivurudhan hero ivurudhan illa hero obviously und yaarum theriyum okay adu utrom ivurudhan music ivurudhan director abindradala vandu announce pandra mari or video nu vandhadu modhamodalla appave indha paattu dhaan vanduchu avaru vandu nadandhu varuvar appadi police dress porutu ஹில் அப்போ வந்து ஏ தளபதி எனக்கு அப்போவே அந்த ஹுக் ரொம்ப பிடிச்சது. நினச்சேன் அனிருத் மட்டும்தான், அன்லி அன்னி கேன் டெலிவர் சச் பியோர் மாஸ் ஹீரோ எலிவேஷன் ஹிட்ஸ் ஃபார் தளபதி அண்ட் அதர் பெரிய பெரிய மாஸ் ஹீரோ. சாதாரண ஒரு விஷயத்த கூட மனுஷன் அப்படி இப்படின்னு போட்டு இப்படியே ஒரு பெரிய ஆள். நீங்கள் வந்து அன்னி வந்து ஹேங் ஓவர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு, டிசின்னு ஒரு படம், டிசிசின்னு ஒரு சாரிங்க அது தேரா சிரி சென்றா அது, சரி ஓகே டிசிசி. ஆனால் திருப்பியும் பாருங்கள் டிசின்னு ஒரு படம் வரும்போது லோகேஷ் கனகராஜ் தான் ஹீரோ, அதுக்கு வந்து ஹேங் ஓவர்னு ஒரு பாட்டு வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி மே மாதத்தோட கடைசியில் அந்த ராகா ஆஃப் ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த நான் அது ஃபுல்லாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே. எப்பட்றா எப்படி இந்த மனுஷன் இப்படி யோசிச்சு புதுசு புதுசாக யோசிச்சு எல்லாமே ஹிட் வர ஆகுது அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணும். சரி ஓகே, எங்கே அந்த பட்டன் இந்த மியூசிக்கை கட் பண்ணிட்டு அந்த மியூசிக்கை போடுறா. உங்களுக்கு தெரியும் யூஏஇல வந்து ரெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, நீங்கள் வந்து தனியாக வீடெலாம் எடுத்து தங்கணும், ஜென்ரலாகவே ரெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சு தான் இருக்கும். ஸோ இப்போ எந்தெந்த மந்த்லாம் ஆக்சுவலாக வேர்ஸ்ட் மந்த் டு ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் நான் படித்தேன், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ எந்த ஒரு பர்டிகுலர் மந்த்தும் வந்து அதாவது இந்த மாதத்தில் மட்டும் குடி போயிடாதீங்க, உங்களுக்கு வந்து பயங்கரமாக ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு பெருசாக இந்த மாதத்தை பர்டிகுலர்லி நம்மளால சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் மக்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ செப்டம்பர் மாதம் டிப்பிக்கலி செப்டம்பர் மாதம் அதுக்கப்புறம் டிசம்பர் ஜான்வரியில் தான் வந்து நிறைய நேரங்களில் வீடு ரீலோகேட் பண்ணுறவங்க ஜாஸ்தி. ஏன்னா அந்த டைமில் ஸ்கூல் லீவு புது நியூ ஸ்கூல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் இருக்கிறதுனால வீடு வந்து ரீலோகேட் பண்ணுற டைமாக அதை பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனவரியில் ஒருத்தர் வீடு எடுக்கிறாருன்னா அடுத்த ஜனவரியில் அவருக்கு ரினியூவல் வரும். ஸோ மறுபடியும் வந்து ஓகே இந்த வீடு வேணாப்பா வேறு வீடு பார்க்கலான்ற மாதிரி அங்கேருந்து அந்த ரீலொகேஷனுக்கு இங்கே ஒரு சான்ஸ் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மந்த்தெல்லாம் வந்து எப்படின்னா நார்மலாக ஒரு சில ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸுடைய விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஓகே, யாராவது வீடு ரெண்டு கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போயே எடுத்துருங்க. ஆ ஓகே,
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ரெண்டு சந்தோஷ் நாரணன் மியூசிக் போட்டு ரெண்டு பாட்டிலுமே சந்தோஷ் நாரணனே பாடிருக்கு. அப்படி ரெட்ரோல இருந்து கனிமாவும் அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒருவன்ல இருந்து ஏண்டி அப்படி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு முடிங்க பேசுவோம் நம்ம. பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் டடடடே.
3: பேக் டு பேக்
4: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். ஜெயம் பிராண்ட் ஏசிடா, ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: சென்னையில பட்டைய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 July அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
6: கால் 05666 81234.
5: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening karak is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

0: மிட் ஆஃப் த வீக்ல யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி இருந்து, சரி நம்ம யோசிச்ச மாதிரி தானே மற்றவங்கள யோசிச்சிருப்பாங்க. ஆனால் முன்னாடியே போய் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன், நல்ல சீட்லாம் தூக்கிட்டாங்க. ஃப்ரண்ட்ல அந்த 10 ரூபா டிக்கெட் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. சரி எனிவேஸ், இப்போ வந்து இந்த ஆடிசி படம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ எந்தெந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேசிக்காக வந்து ஆடிசியஸ் அப்படிங்கிறவர் ஒரு கிரேக்க நாட்டு மன்னர், ஓகேவா? ஸோ அவர் இந்த ட்ராஜன் வார்னு சொல்லிட்டு பயங்கர ஹிஸ்ட்ரியில் பயங்கர ஃபேமஸான ஒரு வார்னு இருக்குது. அந்த ட்ராஜன் ஹார்ஸ் மாதிரி, அதாவது ஒரு நாட்டை வந்து கைப்பற்ற போய் அங்கே தோக்குற நிலமையில் இருக்கிறப்போ ஒரு ஹார்ஸ் அதாவது ஒரு குதிரை மாதிரி ஒரு பெரிய செட்டப் ஒன்று பண்ணி அதை வந்து ஊருக்குள்ளே எந்த நாட்டை வந்து அவங்க சிறைப்பை கைப்பற்ற போனாங்களோ அந்த நாட்டுக்குள்ளே அனுப்பி அந்த குதிரை மாதிரி அந்த செட்டப்புக்குள்ளே கிரேக்க வீரர்கள்லாம் உட்காந்து ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அங்கே உள்ளேருந்து வெளில வந்து அதுக்கப்புறம் அந்த நாட்டை வந்து கைப்பற்றின மாதிரி பயங்கரமான ஒரு கதைலாம் இருக்குது. பட் ஐ திங்க் அதெல்லாம் காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஸோ இப்போ எப்படின்னா அவர் இத்தாக்கான்னு சொல்லிட்டு அவரோட ஊர், அவர் இந்த கிட்டத்தட்ட அந்த வார் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக போய் அந்த வாரை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து அவர் திருப்பி அவரோட நாட்டுக்கு திருப்பி வரணும். ஸோ இது எப்படின்னா அந்த வார் இந்த போர் முடிகிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகிடுறதுனால அவர் செத்துட்டார் போரில், அவர் வந்து திருப்பி வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாட்டில் அவர் அவரோட ஒய்ஃபு அவர் பசங்களாம் ஒரு பையன் வந்து சின்னதாக டெலிமேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் சின்னதாக இருப்பான். ஸோ அவன் வந்து ஓகே அவ்வளோதான் அப்படின்னு அந்த நாட்டுடைய மன்னர் அந்த நாட்டில் இல்லை அப்படின்னா அப்புறம் நிறையா சகுனியெல்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து நாட்டை கைப்பற்றுறதுக்கு நிறையா சகுனி வேலைலாம் பார்ப்பாங்க. இந்த பாகுபலியில் நாசர் கூட வருவார் அந்த மாதிரிலான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஆனால் அவன் ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் இல்லை, அவர் திருப்பி வரப்போகிறாரு, அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆன் தி அதர் ஹேண்ட், ஆடிசியஸ் வந்து திருப்பி அவர் நாட்டுக்கு வரணும், அவர் அந்த ட்ராஜன் வாரம் முடித்ததுக்கப்புறமா திருப்பி அந்த ஐலண்ட் ஆஃப் இத்தாக்காக அவர் திருப்பி வரணும். அந்த ஜேர்னி தான் கதையே. ஒரு பக்கம் வந்து ஒய்ஃபும் பையனும் அப்புறம் அவரை நம்பியிருக்கிற மக்களும் அவர் உயிரோடு தான் இருக்கார், அவர் திருப்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை, ப்ளஸ் அட் த சேம் டைம் டெலிமேக்கர்ஸ் வளர்ந்து பிரியணும் ஆயிடுறான், அவன் வந்து அவங்க அப்பா உயிரோடு இருக்காருன்னு அவரை பற்றின செய்திகளை தேடிக்கிட்டே இருக்கான். அதே நேரம் அவங்க அம்மா வந்து அங்கே இருக்கிற அந்த நாட்டை வந்து அவங்க நாட்டுக்குள்ளேருந்தே வந்து சகுனி வேலை செஞ்சு கைப்பற்ற நினைக்கிற ஒரு சில ஆட்கள் கிட்டேருந்து அந்த நாட்டை காப்பாற்றி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி போகும் கதை. ஸோ இப்போ இவருடைய ஜேர்னி இருக்குல்ல, பேக் ஹோம், அதுதான் கதை. இந்த ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடுது, ஃபியூ வீக்ஸ் தான் வந்து ஆகணும். ஆனால் அந்த வேலை என்னென்னா சைக்ளோப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து மீட் பண்ணோம். அப்படி சைக்ளோப்ஸ் வந்து மித்தாலஜிக்கலி ஹி ஹாஸ் ஒன் ஐ, அவர் வந்து ஒரு பெரிய ஜெயண்ட்டு, இந்த கடலோட கடவுள் த சீ காட் பொசைடனோட பையன் தான் வந்து சைக்ளாப்ஸ். சைக்ளாப்ஸ்க்கு வந்து இப்போ 10 அடி 15 அடின்னு வச்சுக்கோங்களேன், ஹியூஜ் ஜெயண்ட், ஒரு கண்ணு தான் இருக்கும், தலைவர் போய் குத்தி கொன்றும். அப்படி யார் ஆடிசியஸ் ஆடிசியஸ் வந்து தம் பயணம் கொண்டதுனால கடல் வழி பயணம் தானே அந்த நாட்களெல்லாம். ஸோ அப்போ வந்து நிறைய தடைகளை வந்து போட்டுக்கிட்டே இருக்கார் பொசைடன், அவர் தானே கடலோட ராஜா, கடலோட கடவுள். ஸோ அதனால தான் 10 வருஷம் ஆகுது திருப்பி வர்றதுக்கு. ஸோ இப்படி தான் இப்போ ஃபைனலி வந்து அவர் நாட்டை அடைஞ்சாரா, என்ன நடந்தது? ஆன் த வேலை அவர் நிறைய சேலஞ்சஸை வந்து எதிர்கொள்கிறார், லைக் நிறைய ஒரு பவர்ஃபுல்லான சூனியக்காரங்களை வந்து மீட் பண்ணுறாப்புரி, அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இவரை. அண்டு சைரன்ஸ், இந்த கடல் கண்ணிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ரொம்ப டேஞ்சரான கடல் கண்ணிகள், அதாவது ஆன் த வேலை இவருக்கு வந்து இவருடைய ஜேர்னியை ஸ்லோ பண்ணுறதுக்கு பொசைடன் இவங்களெல்லாம் அனுப்பி அவரை கொல்றதுக்கும் அவருடைய ஜேர்னியை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கும் வந்து நிறைய பிளான் பண்ணுறாப்படி. அதெல்லாம் மீறி இவர் வந்தாரா, கேலிப்ஸோன்னு ஒருத்தர் ஒரு நிம்ஃபை வந்து மீட் பண்ணுவாடி, அப்புறம் ஸ்கைலா, அப்புறம் ஷரிப்டஸா, சரி ஓகே தெரில எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு, கூகுளில் போயிட்டு இல்லை யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு ப்ரொனவுன்ஸ் CHARYBDISன்னு பார்த்துட்டு நான் வந்துடுறேன். சரி இதுதான் கதை. ஆனால் இதில் வந்து அத்தீனான்னு சொல்லிட்டு இன்னொரு கடவுள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆடிசியஸை பிடிக்கும், அவங்க வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவார். நிறைய நேரம் வந்து ஆடிசியஸ் வந்து மண்டை போட்டு போகிறாருன்னு நினைக்கிறப்போ ஏதாவது ஒன்று ஒரு பவர் வந்து காப்பாற்றும், அது வந்து அத்தீனா. பொசைடன் வந்து பொசைடன் தான் வில்லன் வச்சுக்கலாமே இதில். ஆமாம், ஸோ இதில் வந்து ஆடிசியஸ் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள், அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, நாட்டு மேலே வந்து பற்று ரொம்ப ஜாஸ்தி, அதெல்லாம் எப்படி இந்த கதையில் வந்து ப்ளே அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் கதை. படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு வேண்டி கிறிஸ்டோபர் நோலன், மேட் டேமன் அண்ட் ஆடிசிஸாக மேட் டேமன் நடிச்சிருக்காரு. டெல்லிமேக்கர்ஸாக வந்து இவர் யார், நம்ம டாம் ஹாலண்ட், ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் நடிச்சிருக்கு அப்படி. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பென்னிலோப்பி, பென்னிலோப்பி தான் ஒய்ஃபோட பேர் நினைக்க, ஓகே பென்னிலோப்பியாக வந்து ஆனி ஹாத்வே இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இவங்களாம் வந்து இப்போ மும்பையில் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க போன வாரம் 7ஆம் தேதி. அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் கலாட்டா ப்ளஸ் கூட கிறிஸ்டோபர் நோலன் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளி த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாலிவுட் டிரெக்டர் வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு ஒரு தமிழ் சார்ந்த ஒரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. சில நேரம் நிறைய ஏஐ எல்லாம் வச்சு பண்ணிடுறாங்களா இப்போ, அப்படி இல்லை ஷாக்கிங். அண்ட் பரத்வாஜ் ரங்கன் வாஸ் ஆஸ்கிங் ஆல் பிரில்லியன்ட் குவஸ்டின்ஸ். வேறு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டேன், அதனால் பாட்டு கேளுங்க, திருப்பி வரேன்.
1: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இன்னாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ,
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 கிராம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
5: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். போங்க சென்னையில பட்டயக்கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
0: This hour of the evening karak is brought to you by Joy Alukasin. Joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: பொன்னியின் போய் படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பபாம். சரிப்பா, ஓகே, இன்னைக்கு புதன்கிழமை ஆயிடுச்சு. நான் வந்து முதல்லலாம் எப்படி யோசிப்பேனா, எப்படா வீக்கெண்டு வரும், திங்கக்கிழமை இப்போதான்டா இருக்குது, யோ கடவுளே இன்னொரு நாலு நாள் இருக்கா, மூணு நாள் இருக்கா அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனால் இப்போ அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை, டைம் ரொம்ப வேகமாக ஓடுது, ஒவ்வொரு நேரமும் வந்து ஒவ்வொரு நிமிஷம்

0: தம்பி டைம் வந்து படார்னு ஓடிடும். நீ அதனால் நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் எலி பிடிக்கிற மாதிரி தான், நீ அந்த எலியை பார்ப்ப, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா அந்த எலி காணாமல் போய்டும், சட்டுன்னு ஓடிடும். அந்த எலியை வருஷ கணக்கில் நீ பார்க்கவே முடியாது, ஆனால் அது எங்கேயோ உன் வீட்டுக்குள்ளே இருந்து பேப்பரெல்லாம் குறித்து சாப்பிட்டு உன்னை வந்து இம்சை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டைமும் சில நேரம் இருக்கும், எப்படி கரையுதுன்னு தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம டீல் பண்ணோம். சரி ஓகேப்பா, நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன். அண்ட் யூ கைஸ் ஹாவ் அ நைஸ் டே. And this is RJ Bravo signing off from the show, The Evening Khadak. நாளைக்கு இதே டைமில் மீட் பண்ணுவோம். ப்ராப்ளி நாளைக்கு நான் அந்த ஆடிசி பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க, அப்புறம் அவ்வளோ நான் தொலைச்சிருவேன், ஏன்னா எனக்கு ஸ்பாயிலர்ஸ் பிடிக்காது. ஸோ பார்ப்போம். குட் நைட், பை பாய், டாடா.
1: The Evening Khadak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் ஏற்கனவே எதிர்நோக்கியுள்ள கடவுச்சீட்டு புதுப்பிப்பு உள்ளிட்ட தூதரக நடவடிக்கைகள் மேலும் தாமதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. வெளிநாட்டு தூதரக சேவைகளை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் ஒப்பந்தத்துக்காக புதிய டெண்டர் நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இதற்கமைய ஏற்கனவே அல்ஹிந்த் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவு அபுதாபியில் உள்ள இந்திய தூதரக சேவைகள் மட்டுமின்றி குவைத், சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய தூதரகங்களின் தூதரக சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் காரணமாக புதிய ஒப்பந்த நிறுவனம் தேர்வு செய்யப்படும் வரை பாஸ்போர்ட் புதுப்பித்தல் உள்ளிட்ட தூதரக சேவைகளில் கூடுதல் தாமதம் ஏற்படக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. அடுத்த ஒரு மாத காலத்துக்குள் புதிய டெண்டர்களை கோருமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூதரகங்களில் நேர்முக தேர்வுகளுக்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறும் அங்கீகாரம் பெறாத இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்று இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் என்பன பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் முன்பதிவு செய்வது முற்றிலும் இலவசமாகும். இந்த சேவைக்காக எந்த மூன்றாம் தரப்பினருக்கும் கட்டணம் வசூலிக்க அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் என்பன தெளிவுபடுத்தியுள்ளன. பக்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தன் மீது ஈரான் மீண்டும் நடத்திய தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பக்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் நாடுகளை இலக்காக கொண்டு ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இந்த விரோத தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் என்றும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் துபாயின் குடியிருப்பு மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் 66,000 கோல்டன் விசாக்களை வழங்கியுள்ளது. மேலும் 10.52 லட்சத்துக்கும் அதிகமான புதிய குடியிருப்பு அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதுடன் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நுழைவு அனுமதி தொடர்பான பரிவர்த்தனைகளையும் நிறைவு செய்துள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் துபாய் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதையும் வாழ, வேலை செய்ய மற்றும் முதலீடு செய்ய உலகின் மிகவும் கவர்ச்சிகரமான இடங்களில் ஒன்றாக தனது நிலையை மேலும் வலுப்படுத்தி வருவதையும்
2: எடுத்துக்காட்டுகின்றன.
3: ஈரான் மீது இன்று 90 நிமிடங்களுக்கு நீடித்த தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களை தாக்கும் ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்தைய தாக்குதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது கிரேட் டான்பு தீவில் உள்ள கடலோர பாதுகாப்பு அமைப்புகள், குரூஸ் ஏவுகணைகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் ஏவுதளங்கள் மீது துல்லியமாக வழிநடத்தப்படும் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. கடல் முற்றுகையை மீறிச் செல்ல முயன்ற 2 வணிக கப்பல்களின் பயணத்தை திசை திருப்பியுள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையேயான புதிய தாக்குதல்கள் உலக பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து பொருளாதார நிபுணர் கோனா ஹக் கவலை தெரிவித்துள்ளார். எண்ணெய் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வரும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் இருக்கின்றோம். எண்ணெய் கையிருப்புகள் கணிசமாக குறைந்துவிட்டன. எனவே முன்பை போல பாதுகாப்பான இருப்பு எங்களிடம் இல்லை என்று அவர் கூறினார். சந்தை அதிர்வுகளை சமாளிக்க உதவும் கச்சா எண்ணெய் கையிருப்பும் தற்போது மிகவும் குறைந்துள்ளதாக அவர் கூறினார்.
2: தமிழக செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பாக தமிழக அரசின் மேன்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு புகார் வழக்கில் லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீடு மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பியதோடு தேடப்படும் நபராக அறிவித்து லுக் அவுட் நோட்டீஸையும் பிறப்பித்தனர். தனக்கு எதிரான வழக்கையும் லுக் அவுட் நோட்டீஸையும் ரத்து செய்யக்கோரி ஏவா வேலு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஜூலை 27 தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும், அதுவரை மனுதாரருக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் முன்னிலையாகினார். அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையை தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட ஏவா வேலு முறைகேடு வழக்கில் என்னை இணைத்தது தாவைக்கா அரசின் திட்டமிட்ட செயல் என்று தெரிவித்தார். எனக்கு மடியில் கணமில்லை, வழியில் பயமில்லை, தாவைக்கா அரசு என்னை திட்டமிட்டு இந்த வழக்கில் இணைத்துள்ளது என்று அவர் குற்றம் சுமத்தினார். CBSE சுற்றறிக்கையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக கல்வியாளர் அணி செயலாளர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் 3வது மொழிக்கான பள்ளி அளவிலான உள் மதிப்பீட்டு தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றால்தான் 10வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற முடியும் என்ற வகையில் CBSE வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கை கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார். 3வது மொழியை விருப்பம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்திவிட்டு பின்னர் அதனை தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாய நிபந்தனையாக மாற்றுவது மறைமுக மொழி திணிப்பு அல்லாமல் வேறு என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தேசிய கல்விக் கொள்கையின் உண்மையான நோக்கம் கல்வி சீர்திருத்தமா அல்லது மொழி திணிப்பா என்ற நியாயமான கேள்வியை எழுப்புகின்றது என்று அவர் கூறியுள்ளார். கல்வித்துறையை தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மோடி அரசு துடிக்கின்றது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மோடி அரசு இந்திய மாணவர்களின் கனவுகளோடு விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகளையும் வினாத்தாள் கசிவுகளையும் கூட தடுக்க துப்பில்லாத மத்திய கல்வி அமைச்சகம் இப்போது பல்கலைக்கழகங்களை சீரழிக்க பார்க்கின்றது என்று அவர் விமர்சித்துள்ளார். UGC, AICTE போன்ற அமைப்புகளை கலைத்துவிட்டு கொண்டுவரப்படும் விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா 2025 இந்தியாவின் உயர்கல்வியை குழி தோண்டி புதைக்கும் எதேச்சதிகார நடவடிக்கை என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஓமன் கடற்பரப்பில் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மாயமான இந்திய மாலுமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. ஓமன் கடற்கரைக்கு அருகே கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு காணாமற் போன இந்திய கடற்பணியாளரின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய மாலுமிகள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேற்கு இந்தியாவின் புனே நகரத்தைச் சேர்ந்த 30 வயதான கடற்சார் பொறியியலாளர் ஹேரம் கர்மார்கர் சைப்ரஸ் நாட்டுக் கொடியுடன் பயணித்த GFS கேலக்சி கப்பல் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு காணாமற் போயிருந்தார். அவரது உடலை ஓமன் கடலோர காவற்படை மீட்டுள்ளதாக அக்கப்பலுக்கு சொந்தமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நமது விவசாயிகள் தொழில் முனைவோர் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவில் ஒரு முக்கியமான தருணம் என்று அவர் கூறினார். ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகியவை நடைமுறைக்கு வருவதன் மூலம் இருநாடுகளின் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் இருநாடுகளின் கூட்டு லட்சியங்களை மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் உறுதியான வாய்ப்புகளாக மாற்றுகின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அமைச்சர் SB திசாநாயக்கவின் சகோதரரான முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் ஜெயலத் பண்டார திசாநாயக்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் ஜெயலத் பண்டார திசாநாயக்க இன்று நுகைகுட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் 50,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. மேலும் சந்தேக நபருக்கு நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத் ஆடிய ஜிம்பாப்வே 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 170 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் பிரையன் பென்னட் 44 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ரயன் போல் 30 ஓட்டங்களை பெற்றார். பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சில் நாஹித் ரானா 4 விக்கெட்டுகளையும் முகமது சைஃபுதீன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 171 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பங்களாதேஷ் அணி 19 ஓவர்களில் 138 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. பங்களாதேஷ் அணி சார்பில் யாசிர் அலி 54 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். மெஹதி ஹசன் 19 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். தன்சித் ஹசன் 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஜிம்பாப்வே அணியின் பந்துவீச்சில் ரிச்சர்ட் குவாரா மற்றும் பிளெஸிங் முசராபானி ஆகியோர் தலா 4 விக்கெட்டுகளையும் மில்டன் சுப்மா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஜிம்பாப்வே 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: 89.4
4: Tamil FM.
2: Star of the month.
5: Star of the month.
3: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th branch July 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி போச்சு? எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது சில விஷயம் ஆசைப்பட்டு சொல்லியிருப்போம், அது வந்து நடக்கும்போது அடடே நம்ம சொல்லி இது நடக்குதா, நம்ம சொன்னனாலதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி ஓவரா இமேஜின் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நானும் கிருஷ்ணியும் இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 days பேக் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது நிஜமாகவே நடக்கும்போது ஒரே ஹாப்பி. அது என்ன அப்படின்னு UAE அப்டேட்டில் சொல்கிறேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: என்ன என்ன என்ன அப்படின்னா, அடிக்கிற வெயில மழை வந்தால் நல்லா இருக்கும்ல கிருஷ்ணி அப்படின்னு என்கிட்ட சொன்னால், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா UAE-ல ஒரே மழை தான். அலைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்கட்டி மழை, அதுவும் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை வரதெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன கொஞ்சம் வருத்தம் அப்படின்னா, இந்த ஷார்ஜா பக்கம், பர்துபாய் பக்கம், உம்மல் குவீன் அஜ்மான் பக்கம்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, புரிகிறது. ஸோ அங்கேயும் கூடிய சீக்கிரம் வரும் நம்ம பிலீவ் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயம் நடந்தனால என்ன, எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கும் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ தான் வந்து ஸ்டுடியோக்குள்ளே
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: So அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, so evening gold rate enna nu paakumbodhu 24 carat gold 489 dirhams 75 fils and 22 carat gold 453 dirhams 50 fils and 21 carat gold 434 dirhams 75 fils and 18 carat gold 372 திருகம்ஸ் 50 ஃபில்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் தான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். கோழி
1: பெட கோழி. சென்னையில பட்டய கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566 81234.
1: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: 1 திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரகாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரகாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரகாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். ஆஸ்த்மா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
5: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566 81234.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction madri pala offers. TNC apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இன்னைக்கு உங்ககிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணுன்னு தோணுது, பிரிவு பத்தி. இந்த பிரிவு வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டான விஷயம் இல்லை, அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கட்டும், இல்லை வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும். இந்த பிரிவை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒருத்தர் கூடவே இருந்துட்டு சடனாக வந்து இல்லை அப்படின்ற போது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் தாட் வரும். அந்த நேரங்களில் இந்த பிரிவு எதனால் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு எனக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? எல்லா பிரிவுமே வந்து சண்டைனாலாம் வராது. சில பிரிவு வந்து அமைதியாக வரும், பேசாமல் கத்தாமல். ஒரு நாள் ரெண்டு பேரும் அப்படியே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு உணர்வு வந்து ஒன்று தோணும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா லவ் மட்டும் போதுமா? போதாது. அதில் வந்து ரெஸ்பெக்ட் வேணும், ட்ரஸ்ட் வேணும், கம்யூனிகேஷன் வேணும். முக்கியமாக நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு புரிதல் வேணும் இல்லையா? மேரேஜ்னா பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது மட்டும் கிடையாது இல்லை, நம்மளை வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுற அந்த ஒரு நபர் தான் வந்து வேணும். இவங்க அப்படி தான், நீங்கள் எனக்காக வந்து உன்னை நீ மாற்றிக்க வேண்டாம், நீ நீயாகவே இரு, நீ நீயாகவே இருக்கும்போது தான் உன்னை நான் அதிகமாக வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன், என்னோட ஒரு கருத்து. ஏன்னா யாருக்காகவும் யாரையும் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம், நம்ம இப்படி தான் மேக்கப் பண்ணுறோம், நம்ம இப்படி தான் வந்து பேசுவோம், இப்படி தான் வந்து கோவப்படுவோம், இப்படி தான் சண்டை போடுவோம், ஆனால் உடனே சேர்ந்துருவோம். இந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடையவே உடையாது இல்லை. ஸோ இன்றைக்கி நான் மட்டுமே வந்து பேச போகிறேனா இதை பற்றி, இந்த பிரிவை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஷோவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரப்போகிறாங்க. யார் அவர் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

பாட்டு

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசின கத்து கெட்டு
0: நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.
3: கால் 0433555139.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான்
3: மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
6: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 0506752828.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல அன்புடன் நான் பிரியா. இப்ப இருக்க காலகட்டங்கள்ல எல்லாரும் சேர்ந்து வாழ்றதே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு சார்.
1: எஸ்.
0: ஸோ இப்போ வந்து ஒரு பிரேக்கப், முன்னாடி வந்து இந்த பிரேக்கப்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் சின்ன சின்ன சில்லியான விஷயத்துக்காகலாம் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க, டிவோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறீங்கன்னு தான் இளவரசர் சார்கிட்ட வந்து எனக்கு கேட்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி.
1: இல்லைம்மா, பிரேக்கப் ஆகிறது வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா ஒத்து போகாதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் உதயங்கிறது தான் புத்திசாலித்தனம்.
0: ஓகே.
1: அவங்க தப்பாக நடப்பாங்க, இவங்க தப்பாக நடப்பாங்க, நாலு பேருக்கு சொல்லிட்டமேன்றதுக்காக வாழால் போல ரெண்டு பேரும் வந்து செல்ஃபா பனிஷ் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் ரைட்.
0: ஸோ பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரைட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சார் சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்க காலகட்டங்களில் நான் சொல்கிறதான் கரெக்டு, நீ சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு ஆர்கியூ பண்ணிகிட்டே போகும்போது ஒரு பக்கம் நம்மளோட ஏஜும் போகும், நம்மளோட எனர்ஜி வந்து போகும், எல்லாமே வந்து நம்ம லூஸ் பண்ண மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ல இட்ஸ் ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், நான் என் லைஃப்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுறது சரிதானோ அப்படின்னு வந்து தோணும். இது வந்து சமாளிக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷனில் மட்டுமே கடைசியாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஸோ இந்த பிரேக்கப் பற்றி நிறையா டவுட்ஸ் வந்து எனக்கு சார்கிட்ட வந்து கேட்கணும்னு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். எஸ் ஆக்டர் இளவரசர் சார்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alukasin's Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல்.

0: இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566 81234.
0: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளையை தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566 81234.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்டமிட்டுக்காக சசிகலா வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, வைகாசி நிலவே சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு. நிலா அப்படின்னாலே நமக்கு நிறைய மெமரிஸ் ஞாபகத்துக்கு வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம வீட்டில் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதுவும் ஆஃப்டர் ஒரு 8-9 கட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பெட்ஷீட்டு பில்லோலாம் எடுத்துகிட்டு போய் ஃபேமிலியோட மொட்டை மாடியில் அங்கே ஹாயை படுத்துட்டு அப்படியே இந்த நிலாவை ரசிச்சுட்டே வந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிலாஸ் ஒரு ஊட்டி விட்டுருப்பாங்க அம்மாக்கள்லாம், ஸோ அந்த மெமரிஸ் வந்துருக்கும். நிலா அப்படின்னாலே எவ்வளோ விஷயம் இருக்குல்ல, நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு வாக், அந்த ஒரு மூன் வாக் நம்ம போயிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வரும். அதே போல் இந்த பாட்டு வந்து நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம மறந்தாலும் வந்து அந்த அழகான மெமரிஸ் இருக்கும்ல, அது கண்டிப்பாக இருக்கும். இந்த பாட்டு கேட்கும்போது கூட உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்களும் நம்ம தமிழ் எஃப்எம்க்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், 050-252-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் யா, 89.4 தமிழ் எஃப்எம் உடைய சோஷியல் மீடியா பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. நம்ம எல்லாரோட லைஃப்லயும் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க போறோம், அவங்களோட தான் வந்து இனிமே வாழ்க்கை பூரா வந்து டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவோடு இருப்போம். ஆனால் சடனாக அந்த பிரேக்கப் அப்படின்னு நடக்கும்போது, சாதாரணமாக தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல கனவு வந்தாலே சே எந்திரிச்சிட்டோமே அப்படின்னு வந்து தோணும். ஆனால் லைஃப்பில் அது நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இந்த பிரேக்கப் ஏன் சார் நடக்குது, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எஸ், ஆக்டர் இளவரசர் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட கருத்து சார் ப்ளீஸ்.
1: அது ஏன் நிகழுது, இந்த பிரேக்கப் ஏன் வருதுன்னா, முதல்ல முழுதாக ஒருவர் புரிந்துக்கிற கேரக்டரைசேஷன் இல்லை. அவசரப்பட்டு ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் ரெண்டாவது இன்னொன்று இப்போ லவ் பண்ணுறோம், அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க, இவர் வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த மிஸ் பண்ணுற இடைவெளி இருக்கு பாருங்க, இதுதான் லவ். ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது சாப்பிட்டு கை எழுகும் போது கூட ஏப்ப விட்டா சிலர் பிடிக்காது, என்ன அவ்வளோ இன்டிசென்டாக இருக்கீங்கன்னு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள் இரிட்டேஷன் இருக்கு. இந்த பிஹேவியர் சயின்ஸ் வந்து தாண்டதுன்றது அவ்வளவு எல்லா கப்பிள்ஸுக்கும் அது ஈஸியாக மாற்றுறதில்ல. அந்த பிஹேவியர் சயின்ஸுங்கிறது என்னன்னா, சின்ன விஷயங்களை இரிட்டேட் பண்ணிட்டு போயிடும். ஒரு ப்ரஷ் பண்ணுறோம், ப்ரஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கணும்னா கோவம் வரும். இதெல்லாம் ஒன்றா வரும்போது தான் அந்த பிரச்சனையெல்லாம் வரும். மிஸ் பண்ணும்போது இருக்கிற ஏக்கம் வந்து டெவலப் டெவலப் பண்ணிட்டே இருக்கும். இந்த அவசரப்பட்டு நம்ம ரெண்டே லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏற்றி விட்ருவாங்க, அதுக்காக நம்ம ரெண்டே லவ் பண்ணுறோம் சீனை போட்டுறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நெருக்கம் இல்லைன்ற போது வெளியில் வரதான் நான் கைதட்டி வரவேற்பேன், வேண்டாம் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிறாங்க வந்துருங்க.
0: ஆக்சுவலி வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில், என்ன அப்படி இருக்கே நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சார் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முடியும் நான் சொன்னேன் இல்லையா, ஓகே இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சும் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே அவங்க என்ன பண்ணாலுமே வந்து ஒரு குத்தமாக தெரியும், தப்பாக தெரியும் அப்படின்றவங்க வந்து சார் சொன்ன மாதிரி எஸ் அதை வரவேற்று தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. எனிவே இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து இளவரசர் சார் கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிரிவு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள். ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
2: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் ஆக்டர் இளவரசி சார் கூட தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரிவை பத்தி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியும் யோசிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு வந்து தோண வச்சிட்டு இருக்காரு. சார், இப்போ நிறைய பேர் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கர்ஸ் பண்ணுவாங்க. முன்னால தான் என் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆச்சு, என்னோட ஏஜ் போச்சு, அது இது அப்படின்னு. ஸோ இந்த சண்டைகள் வருது இல்லை சார், பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் அந்த கர்ஸ் பண்ணுறது, பிளேம் பண்ணுறது, இந்த ஒரு ஃபேஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: கப்புள்ஸ் இது வந்து காதலன் காதலி பிரேக்கப் ஆகிட்டாங்கன்னா அதோட முடிச்சிருச்சு போயிருச்சு. ஓகே, போனதுக்கு அப்புறம் ஒரு சண்டை ஒன்று போனாங்க, உன்னாலதான் நீ பிரேக்கப் ஆச்சு, என்னாலதான் பிரேக்கப் ஆச்சுன்னு அந்த பஞ்சாயத்து முடியாது. அந்த பொண்ணோ அந்த பையனோ வேற யாருடைய செட் ஆயிட்டாங்க தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு கொலகான்னு கத்திடுவாங்க. இதெல்லாம் மனநோயின் அறிகுறி. நீங்க என்ன நார்மலா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிக்கலன்னா டிப்ளமேட்டிக்கா ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்ரைட். இஃப் ஆர் நாட் அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கொஞ்சம் சைக்காட்டிஸ்ட பாருங்க. இல்லை, இது என்னோட நிறைய பேரை நான் பார்க்குறேன். இது வந்து சின்ன பசங்களுக்கு டைவர்ஸ் அப்படின்னா என்னன்னா, மன ரீதியாக எப்போ வந்து ரெண்டு பேர்த்தினால வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சட்டம் சொல்கிற வழி, நீங்கள் வாங்க எங்கள்கிட்ட அப்ளை பண்ணுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கொடுத்துட்டீங்களா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா உடனே சொல்லலை, இந்தியன் லா என்ன சொல்லுது டைம் கேக்குது. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வர்றவங்களுக்கு இத்தனை நாளுக்கு உட்பட்டவங்க வரவே கூடாதுன்னு சட்டம் என்னென்னமோ பண்ணி எப்படியாவது வாழ வைக்கத்தான் ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அதையும் தாண்டும் போது என்னை பொறுத்த மட்டும் போயிடுறது பெட்டர். ஏன்னா முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரூட்ல வெளில போகணும்ல, அதனால பெட்டர் தான். வராம பாத்துக்கோங்க, அந்த காலத்துல இருக்கிறாங்கன்னா ஆப்ஷன் இல்லம்மா. அதனால அந்த காலத்தை வந்து இந்த காலத்துக்கு ஒப்பிடக்கூடாது. அதுல உணர்வுகள் வந்து மாறுபடும், உணர்வுகளின் தன்மைகளும் மாறுபடும். அதனால நமக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோனோ அதுல வாழ்ந்துடணும். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மரணம் தான், வாழப்போறது ஒரு முறை. அதை நம்ம நிம்மதியா வாழும் நினைக்கிறத நான் இருதரப்புமே வரவேற்கிறேன்.
0: ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி எங்களுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இளவரசி சார் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கூட. இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: Hi Malini, I'm Krishnan. Neither... சொல்லியாகணும்
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 0566681234.
0: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.
5: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
6: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் இளவரசர் சார் தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம அந்த பிரிவை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த பிரிவு வந்து பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்கவுங்க அவங்க லைஃபை பார்த்துட்டு போகலாமே, எதுக்கு ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. பட் அது டக்குன்னு நடக்காதுக்கு நடுவில் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஆஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி சார் கடந்து வந்து போகிறது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற பேரால் என்னைய போட்டு நான் படுத்திக்கிறேன் கட்டாயத்தை யாரும் உருவாக்க முடியாது. அதனால தான் இந்த குடும்ப உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்த முடியாது. ஏற்படுத்தினா தீர்வுக்கு தான் சட்டம்னே ஒன்றை வகுத்துருக்குறான். இல்லைன்னா சட்டம் தேவையில்லையே. ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாம ஒரு கோர்ட்டில் போய் பெர்மிஷன் வாங்குறது இல்லை. ஆனால் டைவர்ஸ்க்கு மாதிரி என் கோர்ட்டுக்கு போச்சிடறோம். வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கலாம். ஆனால் டிவோர்ஸுங்கிறது அஃபீஷியலாக பண்ணியிருக்கியா அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா, சட்டம் வந்து பல நிலைகளை சொல்லுது. அந்த நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாம இருக்கு, அதனால நம்ம வாழ்ந்துருவோம் நினைச்சிட்டீங்கன்னா அதையும் நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி வந்துடணும். ஆமா சரி, நம்ம வாழ்க்கையை விட நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம், நாளைக்கு நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி, நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை என்ன பண்ணும்? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் வீடு கட்டி வச்சுருங்க, பங்களா கட்டுங்க, ரைட், பணம் வந்து எமோஷனலாக ஒரு லிமிட்டுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய கருவியை தவிர உணர்வை ஒரு நாள் ஃபில்லப் பண்ண முடியாது. அந்த ஃபில்லப்பை எமோஷனல் ஃபில்லப்பை பணம் ஃபில்லப் பண்ணாது. அப்போது அப்படி ஒரு நிலைமை வரும்போது குழந்தைகளுக்காக உங்களுடைய சுகத்தை தள்ளி வைக்கிறது என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு கருத்தாக அந்த அந்த வழியினுடைய தன்மையை மறந்துட்டு வாழ்கிறது ஒரு விதம். அதையும் தாண்டி வாழ்ந்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களால் பனிஷ் பண்ணப்படும்ங்கிறத நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு இது பொருந்தாது, ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. பட் அது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டதை தவறுன்னு சொல்ல முடியாது. பசங்க சின்ன பசங்க பிரேக் பண்ணுறதை நான் கைதறி வேறு வரைக்கும் முடியலைன்னா விட்டு பேசாமல் ஒதுங்கினடா, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறாதி.
0: ஓகே சார், இன்னும் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல அன்புடன் நான் பிரியா.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 05666 81234.
3: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.
3: கால் 04355 5139.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
8: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி லவ் பத்தி பேசும்போது அடுத்த இளவரசர் சார்கிட்ட நம்ம கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ண தெரியாம யோசிச்சுட்டு இருப்பீங்க, சில பேர் கரெக்டாக அதை கொண்டு போயிருப்பீங்க. ஸோ அதை பத்தி எனக்கு சார்கிட்ட கேட்கணும்னு தோணுது. சார், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
1: இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பண்ணப்ப இப்போ வீட்டுக்காரர் துபாயில் இருக்காரு, ஒய்ஃப் வந்து ஊர்ல இருக்காங்க. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பேச போகும்போது என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னா, நிச்சயமா அதுல வந்து எதிர்கால திட்டத்தை பத்தின டிஸ்கஷன் தான் இருக்கும். ரொமான்ஸ்ங்கிறது சுத்தமா இல்லாம போயிருது. ஆரம்பிக்கும் போது பிள்ளை என்ன பண்றான், மூத்தவன் என்ன பண்றான், அவன் அங்க போனானா, இங்கிருந்து ஒரு மேனேஜர் வேலை பார்ப்பாரு, அது பாதி பக்கம் ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்புறமா கூப்பிடுங்க அப்படின்னா, போச்சு ஏண்டி நான் அங்கிருந்து கூப்பிடுறேன், உனக்கு சீரியல் முக்கியமா, இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, கொடுத்து விட்ட காசு களவாணிப்பட அப்பா மாதிரி ஒழுங்கா செலவாச்சா. மூணாவது, எங்க அம்மா என்ன சொன்னா, உங்க அம்மா என்ன சொன்னா, உறவு முறைகள் சார்ந்த பிரச்சனை. நாலாவது, அங்காளி பங்காளி என்ன சொன்னா. அஞ்சு, ஜாதியில் என்ன பிரச்சனை. ஆறு, சமூக அந்தஸ்து. இந்த ஏரியாக்குள்ளதான் மாறி மாறி மாறி மாறி எல்லா புருஷ முன்னாடிக்கும் டிஸ்கஷன் வரும். இவங்க எல்லாரும் மிஸ் பண்றது ரொமான்ஸ். மனைவியை கொஞ்சிறதுக்கு எத்தனை ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவங்க கொஞ்சிறதுன்றதே நேரா போய் பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரி ஒரு பிசிக்கல் பேஸ்டா தான் யோசிக்கிறாங்களே தவிர, வெர்பலா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது கொஞ்சிறத பெண்கள் விரும்புவாங்கிறத புரிஞ்சுக்கிறாத ஆண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது.
0: புரியுது சார், புரியுது சார். இன்னும் நம்ம இளவரசர் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டானா? 89.4
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹியர் வி கோ.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம ஆக்டர் இளவரசி சார் கூட தான் பேசிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்லியா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அட்வைஸ் வந்து அவர்கிட்ட வரும்போது, இதுதான் உங்களோட ரியல் கேரக்டரா, இவ்வளோ நீங்க வந்து ரொம்ப ப்ராட் மைண்டட் பர்சனா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஸோ சார், இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அண்ட் இப்போ வந்து இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல சார், அது ரொம்ப முக்கியம். ஸோ அது இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதை பத்தி நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் எங்களுக்காக.
1: நிறைய பேரை பாக்குறேன். இப்ப இங்கிருந்து 6 மாசம் கழிச்சு போய் மனைவியை பார்க்க போறவரு, இங்கிருந்து போகும்போதே பாதி கோபத்துல போனாருன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன, அது அப்புறம் சரி பண்றதுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது ஒரு சினிமாவில் எத்தனை கப்பிள்ஸ் வந்து நம்ம காமிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது மத்த எல்லா பிரச்சனையும் குறைச்சிரும். அதுக்கு வந்து முதல் ஆண்கள் தயாரா இருக்கணும். நான் பெண்கள்ட்ட இதை சொல்ல மாட்டேன், ஆண்கள்ட்ட இருந்தா அதை ஆரம்பிக்கணும். இந்த ரொமான்ஸ் அது நிறைய பேர்கிட்ட இல்லை, அதை கொஞ்சம் ஆரம்பிக்கணும். அப்புறம் இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய இடங்கள்ல நான் சம்பாரிச்சு கொடுக்கறதுனால நீ இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஒரு பணம் கொடுக்கற ஒருத்தனுடைய மனநிலையா பார்க்கப்படுதே தவிர, உறவு முறை வந்து முக்கியத்துவமா அங்க முன்னிலை வைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கிரைசஸ். அதை வந்து ஆண்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பேசுனதான் பேசி பேசிட்டான், கோவம் வந்துருச்சு, திட்டிட்டான், பேசிட்டு போன போய் நான் உன்ட்டெல்லாம் பேசிட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டு சரி பெருசா எடுத்துக்கிறாத, நான் பேசுன தப்பு தானேன்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிடும். ஒரு வாரம் பேசாம இருக்கிறது, அப்புறம் வேற யாரையாவது விட்டு பேச விடுறது, அல்லது அம்மாவோ அண்ணன் தம்பியோ அல்லது வேற யாரையாவது ஒருத்தர் பேச போகும்போது நாட்டு பிரச்சனையிலே 3ஆம் நபர் தலையிட கூடாதுங்கிறான், வீட்டு பிரச்சனையில 3ஆம் நபர் தலையிட்டா என்னவும். ஸோ கூடுமான வரைக்கும் இத ஆண்களே சண்டை போட்டா, ஆண்களே சமாதானப்படுத்திட்டா பிரச்சனை ஓவர். ஸோ இந்த தூரத்து உறவு முறைகளை கொஞ்சம் ரொமான்ஸ் கத்துக்குங்க, ரொமான்டிக்கா பேச கத்துக்குங்க, பிரச்சனை வராது. இது சுருக்க கூறின் அதுதான்.
0: சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். உள்ள நேரம் நீங்க வந்து ரொம்ப பொறுமையா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது, மக்களுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ சோ மச்மா. நிறைய க்வெஸ்சன் வந்து எனக்கே புது அனுபவமா இருக்கு. தேங்க்யூ, நன்றி. எங்க உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிமா.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து பேச போறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break. Selling the Tamil.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இவ்வளவு நேரம் ஆக்டர் இளவரசர் வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வோட நமக்கு ஒரு அட்வைஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. எப்படி நம்ம வீட்டிலலாம் அப்பாக்கள் பசங்க ஷோல்டரில் கை போட்டு அட்வைஸ் கொடுப்பாங்கல்ல, நம்ம கிட்டலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வு இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்லி அப்பா கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் கிடைச்ச மாதிரி. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனை வரும்ல, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் நம்ம தப்பா ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறோம்னா நம்மளை விட ஒரு முட்டால் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. சீரியஸ்லி சொல்லுவாங்கல்ல, நம்ம லைஃபே முடிக்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம்னா நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அந்த ஒரு தைரியத்தை நம்ம வேற எதுலையாவது காமிக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல தாட் வந்துச்சுன்னா அதுதான் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்காவது உங்க லைஃப்ல அந்த மாதிரி நீங்க நினைச்சிங்க அப்படின்னா டக்குன்னு சொடக்கு போடுற கேப்பில் அதை தூக்கி போட்டு நீங்கள் வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, சே இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு இதுக்காகலாமா நான் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு சிரிப்பு வரும். ஸோ திங்க் அபவுட் இட். அது இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பேசுங்க, யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து அவங்க கிட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் கொட்டி தீர்த்துட்டோம்னா மனசுக்குள்ள அப்படி ஒரு அமைதி கிடைக்கும் தெரியுமா. லாஸ்ட் கேஸ், வர்ஸ்ட் கேஸ் அது. அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்டே ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபிஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் ரேடியோவில் மட்டும் கிடையாது, நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் நிறைய உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி, சிந்திக்க வைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை கிரியேட்டிவாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது உங்களை வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா எங்கள் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம காரில் போகும்போது மட்டும்தான் ரேடியோ கேட்கணும்னு இல்லை, உங்கள் கையிலேயே ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனுக்குள்ளே முக்கியமான ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண மறந்துட்டீங்கன்னா பண்ணுங்கள், நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப். ஸோ நீங்கள் இந்த வேர்ல்டில் எந்த கார்னரில் போனாலும் நீங்கள் கனெக்டடாக இருக்கணும்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறது. அண்ட் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா குட், சமத்து தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு டேவாக கூட இருக்கும். ஏதோ எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க பிரியாணி ஏதாவது சொல்லு அப்படின்னு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நாளைக்கு வரப்போகுது. அப்படி நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க இன்ஸ்டாகிராமில், சரியா? நானும் ஹாப்பியாக தான் இல்லை. இப்போ எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் ஏற்கனவே எதிர்நோக்கியுள்ள கடவுச்சீட்டு புதுப்பிப்பு உள்ளிட்ட தூதரக நடவடிக்கைகள் மேலும் தாமதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. வெளிநாட்டு தூதரக சேவைகளை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் ஒப்பந்தத்துக்காக புதிய டெண்டர் நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இதற்கமைய ஏற்கனவே அல்ஹிந்த் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவு அபுதாபியில் உள்ள இந்திய தூதரக சேவைகள் மட்டுமின்றி குவைத், சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய தூதரகங்களின் தூதரக சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் காரணமாக புதிய ஒப்பந்த நிறுவனம் தேர்வு செய்யப்படும் வரை பாஸ்போர்ட் புதுப்பித்தல் உள்ளிட்ட தூதரக சேவைகளில் கூடுதல் தாமதம் ஏற்படக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. அடுத்த ஒரு மாத காலத்துக்குள் புதிய டெண்டர்களை கோருமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூதரகங்களில் நேர்முக தேர்வுகளுக்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறும் அங்கீகாரம் பெறாத இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்று இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் என்பன பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் முன்பதிவு செய்வது முற்றிலும் இலவசமாகும். இந்த சேவைக்காக எந்த மூன்றாம் தரப்பினருக்கும் கட்டணம் வசூலிக்க அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் என்பன தெளிவுபடுத்தியுள்ளன. பக்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தன் மீது ஈரான் மீண்டும் நடத்திய தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பக்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் நாடுகளை இலக்காக கொண்டு ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இந்த விரோத தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் என்றும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் துபாயின் குடியிருப்பு மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் 66,000 கோல்டன் விசாக்களை வழங்கியுள்ளது. மேலும் 10.52 லட்சத்துக்கும் அதிகமான புதிய குடியிருப்பு அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதுடன் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நுழைவு அனுமதி தொடர்பான பரிவர்த்தனைகளையும் நிறைவு செய்துள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் துபாய் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதையும் வாழ, வேலை செய்ய மற்றும் முதலீடு செய்ய உலகின் மிகவும் கவர்ச்சிகரமான இடங்களில் ஒன்றாக தனது நிலையை மேலும் வலுப்படுத்தி வருவதையும்
1: எடுத்துக்காட்டுகின்றன.
3: ஈரான் மீது இன்று 90 நிமிடங்களுக்கு நீடித்த தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களை தாக்கும் ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்தைய தாக்குதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது கிரேட் டான்பு தீவில் உள்ள கடலோர பாதுகாப்பு அமைப்புகள், குரூஸ் ஏவுகணைகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் ஏவுதளங்கள் மீது துல்லியமாக வழிநடத்தப்படும் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. கடல் முற்றுகையை மீறிச் செல்ல முயன்ற 2 வணிக கப்பல்களின் பயணத்தை திசை திருப்பியுள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையேயான புதிய தாக்குதல்கள் உலக பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து பொருளாதார நிபுணர் கோனா ஹக் கவலை தெரிவித்துள்ளார். எண்ணெய் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வரும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் இருக்கின்றோம். எண்ணெய் கையிருப்புகள் கணிசமாக குறைந்துவிட்டன. எனவே முன்பை போல பாதுகாப்பான இருப்பு எங்களிடம் இல்லை என்று அவர் கூறினார். சந்தை அதிர்வுகளை சமாளிக்க உதவும் கச்சா எண்ணெய் கையிருப்பும் தற்போது மிகவும் குறைந்துள்ளதாக அவர் கூறினார்.
1: தமிழக செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பாக தமிழக அரசின் மேன்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு புகார் வழக்கில் லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீடு மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பியதோடு தேடப்படும் நபராக அறிவித்து லுக் அவுட் நோட்டீஸையும் பிறப்பித்தனர். தனக்கு எதிரான வழக்கையும் லுக் அவுட் நோட்டீஸையும் ரத்து செய்யக்கோரி ஏவா வேலு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஜூலை 27 தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும், அதுவரை மனுதாரருக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் முன்னிலையாகினார். அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையை தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட ஏவா வேலு முறைகேடு வழக்கில் என்னை இணைத்தது தாவைக்கா அரசின் திட்டமிட்ட செயல் என்று தெரிவித்தார். எனக்கு மடியில் கணமில்லை, வழியில் பயமில்லை, தாவைக்கா அரசு என்னை திட்டமிட்டு இந்த வழக்கில் இணைத்துள்ளது என்று அவர் குற்றம் சுமத்தினார். CBSE சுற்றறிக்கையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக கல்வியாளர் அணி செயலாளர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் 3வது மொழிக்கான பள்ளி அளவிலான உள் மதிப்பீட்டு தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றால்தான் 10வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற முடியும் என்ற வகையில் CBSE வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கை கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார். 3வது மொழியை விருப்பம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்திவிட்டு பின்னர் அதனை தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாய நிபந்தனையாக மாற்றுவது மறைமுக மொழி திணிப்பு அல்லாமல் வேறு என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தேசிய கல்விக் கொள்கையின் உண்மையான நோக்கம் கல்வி சீர்திருத்தமா அல்லது மொழி திணிப்பா என்ற நியாயமான கேள்வியை எழுப்புகின்றது என்று அவர் கூறியுள்ளார். கல்வித்துறையை தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மோடி அரசு துடிக்கின்றது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மோடி அரசு இந்திய மாணவர்களின் கனவுகளோடு விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகளையும் வினாத்தாள் கசிவுகளையும் கூட தடுக்க துப்பில்லாத மத்திய கல்வி அமைச்சகம் இப்போது பல்கலைக்கழகங்களை சீரழிக்க பார்க்கின்றது என்று அவர் விமர்சித்துள்ளார். UGC, AICTE போன்ற அமைப்புகளை கலைத்துவிட்டு கொண்டுவரப்படும் விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா 2025 இந்தியாவின் உயர்கல்வியை குழி தோண்டி புதைக்கும் எதேச்சதிகார நடவடிக்கை என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஓமன் கடற்பரப்பில் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மாயமான இந்திய மாலுமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. ஓமன் கடற்கரைக்கு அருகே கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு காணாமற் போன இந்திய கடற்பணியாளரின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய மாலுமிகள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மீட்கு இந்தியாவின் புனே நகரத்தைச் சேர்ந்த 30 வயதான கடற்சார் பொறியியலாளர் ஹேரம் கர்மார்கர் சைப்ரஸ் நாட்டுக்குடியுடன் பயணித்த GFS கேலக்சி கப்பல் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு காணாமற் போயிருந்தார். அவரது உடலை ஓமன் கடலோர காவற்படை மீட்டுள்ளதாக அக்கப்பலுக்கு சொந்தமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நமது விவசாயிகள், தொழில் முனைவோர், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவில் ஒரு முக்கியமான தருணம் என்று அவர் கூறினார். ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகியவை நடைமுறைக்கு வருவதன் மூலம் இருநாடுகளின் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் இருநாடுகளின் கூட்டு லட்சியங்களை மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் உறுதியான வாய்ப்புகளாக மாற்றுகின்றன என்றும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்கவின் சகோதரரான முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் ஜெயலத் பண்டார திசாநாயக்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான முன்னாள் மாகாணசபை உறுப்பினர் ஜெயலத் பண்டார திசாநாயக்க இன்று நுகைகுட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் 50,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. மேலும் சந்தேக நபருக்கு நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத் ஆடிய ஜிம்பாப்வே 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 170 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் பிரையன் பென்னட் 44 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ரயன் போல் 30 ஓட்டங்களை பெற்றார். பங்களாதேஷ் அணியின் பந்துவீச்சில் நாஹித் ரானா 4 விக்கெட்டுகளையும் முகமது சைஃபுதீன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 171 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பங்களாதேஷ் அணி 19 ஓவர்களில் 138 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. பங்களாதேஷ் அணி சார்பில் யாசிர் அலி 54 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். மெஹதி ஹசன் 19 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். தன்சித் ஹசன் 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஜிம்பாப்வே அணியின் பந்துவீச்சில் ரிச்சர்ட் குவாரா மற்றும் பிளெஸிங் முசராபானி ஆகியோர் தலா 4 விக்கெட்டுகளையும் மில்டன் சுப்மா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஜிம்பாப்வே 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This is what we do. Deal with it. Bitch! 2011, we stay strong. Because we are unstoppable. 2013. Hey, in the verse, we're going to go.

0: ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
1: கேச முதல தூமே ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்
2: சார் ஜஸ்ட் சார்.
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதாண்டா.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.